0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 5:54. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருணம் சித்திரை மாதம் 28 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 11 தேதி திங்கட்கிழமை. வந்தே மாதரம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏவா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம் 6:15 குரணமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 திரையிசை, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00, இரவு 10:00. 7:50 வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தொடர்ந்து திரையிசை. காலை 8:02 அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கசிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார் நிகழ்ச்சி தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். காலை 9:02 வசந்த அழைப்பு.

0: தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி 10:02 படிப்பும் பணியும், 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் திரை இசை, 11:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் பிரபாஸ் பாட்டன் நகரில் அமைந்துள்ள சோம்நாத் கோவில் புனரமைத்து 75வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கும் நேரலை டெல்லி அஞ்சல். இன்று பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியில் 12:10 மனம் நினையும் மதுரமழை தேர சபையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் யுனானி மருத்துவத்தின் மகிமைகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். 12:55 திரையிசை, இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நிகிதியை நிரலை, 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இன்று பிற்பகல் 2:15 திரை இசை, 2:30 இசை தென்றலிதில் ஷியாமல்லா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், 2:55 வானிலை அறிக்கை, இன்று பிற்பகல் 3:02 தேனி நிரமிதில் குமரி களஞ்சியம், கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலாத்தலங்களின் சிறப்புகள் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will participate today in Somnath Amrit Parv 2026, marking 75 years of the reconstruction of the first Jyotirling, Somnath Mahadev Temple. Mr. Modi will offer prayers to Lord Somnath, perform the Kumbhabhishek ritual and later address a public gathering. A roadshow has also been organised. On this occasion, Chief Minister Bhupendra Patel and Deputy Chief Minister Harsh Sanghvi will also remain present. Assam Governor Lakshman Prasad Acharya has invited Chief Minister-elect Himanta Biswa Sarma to form a new government in the state, paving the way for the NDA's third consecutive term in Assam. After being unanimously elected leader of the BJP-led NDA's legislature party, Mr. Sarma, along with alliance leaders, met the governor at Lok Bhavan and formally staked claim to form the government. Mr. Acharya will administer the oath of office and secrecy to Mr. Sarma and members of the new Council of Ministers tomorrow. The swearing-in ceremony will be held at the Veterinary College playground in Khanapara and is expected to be attended by Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Naveen, among others. West Bengal Chief Minister Suendu Adhikari will chair a meeting of the Council of Ministers at the State Secretariat Nabanna today. Portfolios are expected to be distributed among the 5 ministers who took the oath of office and secrecy along with the Chief Minister on Saturday at the Brigade Parade Ground. The new cabinet is expected to discuss the BJP's electoral promises. Newly elected MLAs are also expected to attend the meetings. A guard of honour will be presented to Chief Minister Suvendu Adhikari at around 11 a.m. today, following which the cabinet meeting will take place. India now ranks 3rd globally in installed renewable energy capacity. A new report by Morgan Stanley says India's renewable energy transition will help reduce external dependence, but its success will depend on how quickly the country localizes critical segments such as solar cells, wafers and polysilicon. According to data from the Ministry of New and Renewable Energy, domestic solar module capacity has nearly doubled from 38 gigawatts in March 2024 to 74 gigawatts in March 2025. Solar cell capacity has also increased from 9 gigawatts to 25 gigawatts. Madhya Pradesh Chief Minister Dr. Mohan Yadav will release 2 cheetahs into the wild at Kuno National Park in the Gwalior Chambal region today. Prime Minister Narendra Modi launched Project Cheetah in September 2022 by introducing 8 cheetahs brought from Namibia into Kuno National Park. It was the world's first intercontinental big cat relocation project. This was followed by the arrival of 12 cheetahs from South Africa in 2023 and 9 more from Botswana in February this year. Uttarakhand administration has urged the Char Dham Yatra pilgrims and tourists to remain cautious and travel safely amid adverse weather conditions in the hill state. An orange alert has been issued by India Meteorological Department amid the possibility of rainfall and adverse weather in various parts of Uttarakhand, especially in the hilly areas, tomorrow and day after tomorrow. Taking cognizance of the bad weather, Garhwal Divisional Commissioner Vinay Shankar Pandey has appealed

0: and anchored off the Canary Islands following the outbreak. According to the embassy, passengers disembarked in line with protocols issued by the World Health Organization and Spanish authorities. The Spanish National Center for Emergency Monitoring and Coordination said the two Indians who were working as crew members have been evacuated to the Netherlands, where they will undergo quarantine under health safety protocols. In IPL cricket, Royal Challengers Bengaluru defeated Mumbai Indians by 2 wickets in a last over thriller in Raipur last night. Put into bat first, Mumbai Indians posted 166 for 7 in 20 overs, riding on Tilak Verma's 57 off 42 balls. Today, Punjab Kings will face Delhi Capitals at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. நேர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் இருப்பினும் முதலில் பூத்த பூவிற்கு தனி பெருமை உண்டு. அவ்வாறு தோன்றிய மொழி தமிழ் மொழி. தேனும் தமிழும் வேறென்று தேன் நாவிற்கு சுவை தருவது போன்றே தமிழும் நாவிற்கு சுவை தரும். ஆனால் தேன் செவிக்கு இன்பம் பயப்பதில்லை, தமிழ் செவிக்கும் இன்பம் தரும். அமிழ்து அமிழ்து என கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மாவா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா வா என்பதில் எத்தனை இன்பம் இருக்கிறது. நிலவை அழைக்க கவிஞரால் மட்டுமே முடிகிறது. நிலா நிலா ஓடிவா என அழைத்து குழந்தைகளுடன் விளையாட வைத்து விடுகின்றனர். மண் நிலாவுடன் வான்நிலா மகிழ்ந்து விளையாடுகிறது. தமிழ் அத்தனை வித்தைகளையும் செய்து விடுகிறது. பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக சிறந்தவர் ஆண்டாள். பிறந்த வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். ராமனுக்கு சீதை, திருமாலுக்கு கோதை என போற்றும் அளவிற்கு அன்பு காட்டுகிறாள். தான் அணிந்துவிட்டு மாலையை திருமாலுக்கு கொடுத்தார், அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி என போற்றப்படுகிறார். இவள் தமிழில் பாவை பாடல் பாடினால் அது திருப்பாவையானது. அவள் பாடிய மொழி நாச்சியார் திருமொழியானது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மேலும் காலையிலே விழிக்க வைத்து நம்பிக்கை ஊட்டுகிறாள். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறைதருவான் என கூறுகிறாள். ஒவ்வொரு காலையும் நமக்கானது என்னும் நம்பிக்கையை ஊட்டி பாடி மகிழ அழைக்கிறாள். ஒருவரிடம் பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும் என கற்பிக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளையும் அறிவை பெறும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க கூடாது என்பதனை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பாடுகிறார். மேலும் அழைக்கும் பொழுதே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என விளிக்கிறார். குறையில்லாத உன்னால்தான் குறையில்லாதவனாக என்னை மாற்ற முடியும் என வேண்டும் அழகினையும் இங்கு பார்க்கலாம். நாராயணா, மாதவா, வைகுந்தா என பெயரிட்டு அழைப்பதனை மரியாதை குறைவாக எண்ணிவிடாதே. அன்பால்தான் அப்படி அழைக்கிறோம், அருள் புரிவா என வேண்டுகிறாள். மேலும் உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய், பறையேலோர் எம்பாவாய் என பாடுகிறார். கோபம் வந்தால் சீறுதல் இயல்பு, பாம்புதான் சீரும். பாம்பினை படுக்கையாக கொண்ட நீ அருளொடிவமானவன், எங்கள் மேல் பாம்பு போல் சீராது அருள் புரிக என வேண்டுகிறார். தாயானவள் அடித்து விரட்டினாலும் குழந்தை அவள் முந்தானையே பிடித்து சுற்றி திரியும். அதுபோலவே நீ விரட்டினாலும் நம் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறுகிறாள் ஆண்டாள். தாய்க்கு அறிவுடைய பிள்ளைகளை காட்டிலும் அறிவில்லாத பிள்ளைகளிடமே பாசம் அதிகமாக இருக்கும். எனவே தாயில்லம் கொண்ட நாராயணனிடம் அறிவில்லாத பிள்ளைகளாகிய எங்களை காப்பாயாக என வேண்டுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழின் அருமையாக பாடல்களாக அமைகின்றன. எனவேதான் ஆண்டாள் அருளிய தமிழ் பாடல்கள் சங்க தமிழ் மாலை என போற்றப்படுகிறது. வில்லிபுத்தூர் கோவில் தமிழக அரசின் சின்னமான

0: ஆண்டால் தமிழ் பக்தியின் வண்ணமானது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. குரள மதம்.

0: அறிவில்லாதவர் நட்பு கூட இனிமையானதுதான். ஏனென்றால் பிரியும் போது வருந்த வேண்டிய நிலைமை வராது பாருங்கள். குறள் எண் 839 அதிகாரம் பேதைமை.
1: பெரிதினிது பேதையார் கேண்மை, பிரிவின் கண் பீழை தருவதொன்று இல்.
0: அறிவில்லாதவர் நட்பு கூட இனிமையானதுதான். ஏனென்றால் பிரியும் போது வருந்த வேண்டிய நிலைமை வராது பாருங்கள். குறள் எண் 839 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
8: குமரி எஃப்எம் 101.

ஒவ்வொரு காலையும் நமக்கு வாழ்க்கை தரும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்த கஷ்டங்களையும் மனதை பாதித்த விஷயங்களையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டே இன்று நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையோடு நம்ம நாளை தொடங்குவோம். முதலில் இறைவனை வணங்குவோமா? குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை நிகழ்ச்சி. முதலில் வாணிஜெயராம் பாடிய பாடல்.

இசை வடிவில் இறைவனுக்கு பாமாலை சூட்டி மகிழ்ந்தோம். பக்தி மாலையாக நினைப்படுத்தியிருந்தீர்களே, இன்று காலை 8:02 அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளின் ஒரு பயணம் தொகுப்பு கேட்கலாம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்று முற்பகல் 11:10 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் பிரபாஸ் பாட்டன் நகரில் அமைந்துள்ள சோம்நாத் கோவில் புனரமைத்து 75வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கும் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யுனானி மருத்துவத்தின் மகிமைகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதே.

நிகழ்ச்சிகளை இன்றைக்கான நேரலை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஞாபகப்படுத்திடலாமா? இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு உங்களுக்கு பிடித்த பாடல் பலம் வரும் நிகழ்ச்சி இது. இன்று பகல் 1:10 தோழியருக்கான ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கிறது.

இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்று இரவு 10:05 நிலா முற்றம் திரைப்பட பாடல்கள் நேர்லை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நேர்லை நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்க வேண்டுமா? அதற்கான தொலைபேசி எண்களை நினைவுபடுத்திடலாம். 2602 மற்றும் ஒரு எண் 2907.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்தளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில

தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. திரை இசை கேட்கும் முன்,
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
5: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
4: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வால் கிளாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
6: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
4: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
7: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: நிகழ்ச்சியின் முதலில் விஸ்வதுளசி திரைப்படம் இளையராஜாவின் இசையில் எதோ

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 படிப்பும் பணியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழுக்குழு ஏசி மேளா. நேரம் 7:02 நாம் குமரி பண்பலை 101 இணைந்திருப்பது திரை இசை.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: திரை இசையில் இனி கல்பனா ராகவேந்தர் பாடியிருக்கும் காஷ்மோரா திரைப்பட பாடல்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். திரை இசையில் இனி கேட்போம் கார்த்திக் மகதி பாடியிருக்கும் வர்ணஜாலம் திரைப்பட பாடல், வித்யாசாகரின் இசையில்.

0: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
1: ஸ்டார் கிளிப் எல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அழகா வந்திருக்கீங்க. பிள்ளையோட பேர் என்னமா?
2: யோகிஷா.
1: யோகிஷா, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: அண்ணா நகர் ஆளு.
1: பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: அம்மா, தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன், தங்கச்சி, அப்பா.
1: இவ்ளோ பேர் இருக்காங்களா உங்க வீட்டுல? சரி, எல்லாருக்கும் பேரும் சொல்லுவோமா? அம்மா பேர் என்னது?
2: மஞ்சுஷா.
1: அப்பா பேரு?
2: யோகேஸ்வர்.
1: ஆச்சி பேரு?
2: சுதா.
1: தாத்தாக்கு பேரு?
2: கணேசன்.
1: தங்கச்சியோட பேரு?
2: சஸ்திகா.
1: சரி, உங்க மிஸ் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்களா?
2: ஆமா.
1: பிள்ளைக்கு என்னெல்லாம் தெரியும்?
2: திருக்குறள்.
1: திருக்குறள் தெரியுமா? சரி, சொல்றீங்களா? சொல்லுங்க.
2: திருக்குறள் அகர முதல எழுத்தலாம் ஆதிபகவன் முதற்சி உலகு கச்சலாம் ஆயர் பயனன் கோர் வாழறிவன் நச்சார் தோலாரேனே நீடு வாழ்வா வேண்டுதல் வேண்டாம சேர்ந்தற்கே ஆண்டமிடமையிலன் போர் செப்குள் பெருத்தர் மாட்டு பொறி வாயிலாய்ந்த தன் போய் தீர்வோடு நீடு வாழ்வா தனக்கு இல்லாத

0: அடி சேராதார்.
1: ஆஹா, அருமையா சொன்னீங்க. திருக்குறள் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: அம்மா. I'm a little teapot, short and short. Air is my handle, air is my spar. When I get a steam tap, air me shock. Just tip it over and pour tea.

0: யோகிஷா பாப்பா, குட்டி பிள்ளையா இருக்கீங்கல்ல, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
1: டாக்டர்.
0: சமத்து பிள்ளையா அழகா ஆன்சர் பண்ணியாச்சு, வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ.
2: தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின்போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்டபோதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினாா்.

2,100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்கவுள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் 2 பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் 2 பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி 3வது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்.
கோஸ்டாரிக்காவுடனான

0: ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய படுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. சேவை செய்திகள் கேட்கும் முன்,
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில் சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
5: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
7: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
8: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

கூட்டாலமூடு அருள்மிகு பத்ரீஸ்வரி தேவஸ்தானம் சித்திரை திருவிழாவில் இன்று முற்பகல் 11:30 அம்மனுக்கு பால் சந்தனம் குங்குமம் கழபம் பன்னீர் அபிஷேகம். 11:45 அருள்மிகு பாலமுருகனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம். 12:30 அருள்மிகு பத்ரீஸ்வரி அம்மன் பவனி. பிற்பகல் 2:00 குத்தியோட்டம் பூமாலை நேர்ச்சிகள். மாலை 4:30 அம்மன் வடவீதி பவனி. இரவு 11:30 அம்மன் பவனி. நள்ளிரவு 12:00 பள்ளிவேட்டை. மேலசங்கரன் குழி ஊர் ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீரணோத்தான புனர் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6:00 பூஜை. மங்காவிளை ஊர் அருள்மிகு சிவத்தொடலை மாட சுவாமி திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று மாலை 6:00 சிறப்பு தீபாராதனை. எருவுக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருநிழல் தாங்கல் திருஈடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 7:30 ஐயாவுக்கு பணிவிடை, 7:45 உகப்பெருக்கு. முற்பகல் 11:00 ஐயாவுக்கு அலங்கார பணிவிடை, 11:30 உகப்பெருக்கு. நண்பகல் 12:00 சந்தனக்குடம் எடுத்தல். மாலை 4:30 வாகன பணிவிடை. 6:00 ஐயா இந்திர வாகனத்தில் பவனி வருதல். வெள்ளுக்குறை குளுமைக்காடு ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அகில திரட்ட அம்மானை திரையீடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 10:00 பணிவிடை, முற்பகல் 11:00 நாளை காலை 3:00 ஐயா வாகனத்தில் தெருவீதி வலமறுதல். நாளை அதிகாலை 3:30 பணிவிடை. புத்தளம் பொறுத்தட்டு விழை ஐயா வைகுண்டபதி சித்திரை தேர்த்திருவிழாவில் இன்று காலை 7:30 ஐயா பல்லக்கில் எழுந்தருளி திருத்தேரில் அமர்ந்து வீதி வலம் வந்து மக்களிடம் சுருள் ஏற்று அருள் பாலித்தல். பகல் 1:00 ஐயா திருத்தேர் நிலை நிறுத்தல் பணிவிடை உச்சி படிப்பு. மாலை 5:30 பணிவிடை உகப்பெருக்கு. இரவு 7:00 சரவிழக்கு மணி உகப்பெருக்கு. ஐயா வைகுண்ட திருத்தேரிலிருந்து பல்லக்கில் எழுந்தருளி திருத்தேர் வீதி வலம் வந்து மக்களிடம் சுருள் ஏற்று அருள் பாலித்து பதிப்புகுதல். இன்று இரவு 9:00 நாளை அதிகாலை 4:30 பணிவிடை உகப்பெருக்கு. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தலம் திருவிழாவில் இன்று மாலை 6:00 ஜபமாலை திருப்பலி, நாளை காலை 6:00 திருப்பலி.

இந்திய தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொண்டதைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் திங்கட்கிழமைதோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டமானது இன்று வழக்கம்போல் நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. வணக்கம் மன்னர் வேந்தே. மன்னா மன்னா,
2: என்ன மந்திரியாரு, யோசனையில் இருக்கும் போது யோசனையை களைத்து விட்டீரே.
1: அச்சோ, ஏதாவது முக்கிய விஷயமாக இருக்குமோ? என்னவாக இருக்கும், கேட்டு விடுவோம். மன்னா, அட என்னடா இது, அதற்குள் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்து விட்டாரே மன்னர். தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலை வெடித்து விடுமே. ஏய் ரோபோ, கம் ஹியர்.
3: அழைத்தீர்களா?
1: இந்த மன்னரை யோசனையில் இருந்து வெளியே கொண்டு வர ஏதாவது ஒரு ஐடியாவை கூறு.
3: இவ்வளவுதானா, பலகாரங்கள் கொண்டு வந்திருப்பதாக கூறுங்கள், யோசனையை விட்டு விட்டு வந்து விடுவார்.
2: என்ன பலகாரமா? எங்கே இருக்கிறது பலகாரம், எங்கே?
1: ஐடியா வேலை செய்துவிட்டது. மிக்க நன்றி ரோபோ.
3: வெல்கம் பாஸ்.
2: என்ன ரோபோ வந்து விட்டு செல்கிறது, பலகாரம் எங்கே?
1: பலகாரம் பின்னே வரும் மன்னா. அதற்கு முன்னே தாங்கள் என்ன யோசனையில் இருந்தீர்கள் என்று கூறினால் நானும் ஏதாவது உதவி செய்யலாம் அல்லவா?
2: உதவி நீ அதையும் பார்ப்போம். மந்திரியாரி, நான் இந்த உலகை விட்டு சென்ற பிறகு எனக்கு பிடித்த இந்த அரண்மனையில் நான் உலா வர வேண்டும். எனது பேர பிள்ளைகளுடன் நான் பேச வேண்டும், அவர்களை வழி நடத்த வேண்டும். இது சாத்தியமா?
1: அப்படியானால் மன்னா, தாங்கள் ஆவியாகத்தான் உலா வர வேண்டும்.
2: என்ன, இந்த டீ காஃபி வரும் ஆவி அந்த ஆவியாகவா?
1: அட என்ன மன்னா, தாங்கள் இன்னும் பழைய காலத்திலே இருக்கிறீர்களே. இப்போது அறிவியல் எவ்வளவோ முன்னேறிவிட்டது. அதுதான் இருக்கிறது டிஜிட்டல் இம்மார்டாலிட்டி, டிஜிட்டல் அமரத்துவம். அதைத்தான் கூறினேன்.
2: டிஜிட்டல் இம்மார்டாலிட்டி, டிஜிட்டல் அமரத்துவம். அப்படி என்றால்
1: அது ஒரு டிஜிட்டல் நிழல் போன்றது. உங்கள் குரல், எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளை தகவல்களாக சேமித்து உங்களை போலவே சிந்திக்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்கும். உடல் அழிந்தாலும் அந்த தகவல்கள் அழியாது மன்னா.
2: நிழல் என்பது ஒளி இருக்கும் வரைதானே வரும். இந்த டிஜிட்டல் நிழல் எனக்கு பிறகு என்னை முழுமையாக தருமா, அல்லது பொம்மை போல பேச மட்டும் செய்யுமா?
1: இது வெறும் பொம்மை அல்ல மன்னா, இது ஒரு செயற்கை நுண்ணறிவு AI. நீங்கள் எடுத்த பழைய முடிவுகளை வைத்து, தீர்மானங்களை வைத்து எதிர்கால பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள் என்று அது கூறும்.
2: அப்படியெனில் இது எகிப்தின் பிரமிடுகளை போன்று உடலை பாதுகாப்பது போல் நம் அறிவை இது பாதுகாக்கும், அப்படித்தானே?
1: ஆம் மன்னா, ஆனால் இது ஒரு வாழும் பிரமிடு. பிரமிடு மௌனமாக இருக்கும், ஆனால் இந்த தகவல் பிம்பம் உங்கள் பேர குழந்தைகளுடன் பேசும். நீங்கள் அமர்ந்த அதே இருக்கையில் அமர்ந்து ஆலோசனை வழங்கும், ஆனால் அதற்கு உங்கள் இதயம் மட்டும் இருக்காது.
2: ஆஹா, இதயம் இல்லாத அறிவு ஆபத்தானது. அந்த தரவுகளை யாராவது மாற்றிவிட்டால் நான் சொல்லாததை கூட நான் சொன்னதாக இந்த உலகம் நம்பிவிடுமே.
1: உண்மைதான் மன்னா, இதற்கு சைபர் பாதுகாப்பு மிக அவசியம்.
2: அழியாத பெயர் என்பது நாம் செய்யும் நற்செயல்களில் இருந்து கிடைக்க வேண்டும், அழியாத கோப்புகளில் அல்ல.
1: ஏன் மன்னா, மின்சார ஆவிகளை பார்த்து பயந்து விட்டீர்களா?
2: இல்லை, அது இந்த மின்சார ஆவிகளை விட என் அரண்மனையில் இருப்பவர்களின் அன்பே எனக்கு போதும்.
1: ஓ அப்படி அப்படி.
4: இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் காலை 7:34. வாழ்க்கையில் எல்லாமே நாம நினைக்கிறது போல நடக்காது. ஆனா நடந்ததை ஏத்துக்கிட்டு சிரிச்ச முகத்தோட முன்னாடி போறவங்க தான் இறுதியில ஜெயிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க, ஒரு சிரிப்பு கொடுங்க, சில நேரங்கள்ல அது அவங்களோட முழு நாளையே மாற்றிடும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டு அன்பை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். நம்பிக்கையோட

குமரிய ஆரம்பிக்கலாம். உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனிலை. நிகழ்ச்சியில் முதலாவது மெட்ராஸ் காரன் திரைப்படத்திற்காக நந்தகோபன் இசையில் ஆதித்யா ஆர்கே பாடியிருக்காங்க வைரமுத்துவின் வரிகள்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
11: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
12: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.

0: நாகர்கோவில். பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
1: ரியா, தூத்து செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
0: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்து.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
2: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை நூற்றாண்டு நாம் இணைந்திருப்பது குமரி பண்பலையில். தென்குமரி தேனிலை, தென்குமரி தென்னில் அடுத்ததா இன்றைக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குரூத் பாரத் மிஷனில் இணைந்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? உங்களுக்கான பொது அறிவு கேள்வி மீண்டும், குரூத் பாரத் மிஷனில் இணைந்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? கேள்விக்கான பதில் என்னன்னு யோசிச்சுட்டே இருங்க. ஏஸ் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்போம். தாமரையின் வரிகளில் ஜஸ்டின் பிரபாகரின் இசையில் கபில் கபிலன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: புனித ஜோசப் சட்ட கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
3: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
4: செல் நம்பர் 9488230666.
5: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
6: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
5: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
6: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
5: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
6: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
7: தென்குமரி தினில இனி நாம் கேட்போம்
8: தேதியும் செய்தியும்.
9: இன்று மே மாதம் 11ஆம் தேதி.
10: தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று.
9: ஆண்டுதோறும் மே மாதம் 11ஆம் தேதி தேசிய தொழில்நுட்ப தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
10: இந்த தினத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சிறந்த பங்களிப்பை செய்த தனிநபர்களுக்கும் தொழிலகங்களுக்கும் இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சி வாரியம் தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது.
9: கவியோகி மகரிஷி என்று போற்றப்படும் சுத்தானந்த பாரதி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
10: 1897ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த இவர் கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என பல நூல்களை இயற்றியுள்ளார்.
9: திருக்குறளை அதே ஈரடிகளில், அதே நடை, அதே சந்தத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்.
10: பேரின்பம், அருட்செல்வம், கல்விக்கதிர், பாரத கீதம் போன்றவை இவரது நூல்களுள் சிலவாகும்.
9: மாமன்னன் ராஜராஜன் படைப்பிலக்கிய பெரும்பரிசு, சோவியத் நாடு நினைவு பரிசு போன்ற பல விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார்.
10: ஹங்கேரிய அமெரிக்க கணிதவியலாளரும் இயற்பியலாளருமான தியோடர் வான் கர்மன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
9: 1881ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த தியோடர் வான் கார்மன் அவர்கள் வானியல், இயற்பியல் மற்றும் விண்வெளி துறை அறிஞராவார்.
10: வானியலில் பெரும் பங்காற்றிய இவர் 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த காற்றியக்க கோட்பாளராக அறியப்படுகிறார்.
9: இவருடைய பெயரினை வளிமண்டலத்தின் எல்லைக்கு வைத்து அதனை கார்மன் கோட் என்று அழைக்கின்றனர்.
10: செவ்வாயிலும் நிலவிலும் உள்ள விண்கல் வீழ் பள்ளங்கள் சிலவற்றிற்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
9: அமெரிக்க தமிழ் திரைப்பட இயக்குநரும் தயாரிப்பாளருமான எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
11: மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே.
10: 1909ஆம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவில் பிறந்த எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கள் 1935லிருந்து 1950 வரை 13 தமிழ் திரைப்படங்களை இயக்கியுள்ளார்.
9: என் எஸ் கிருஷ்ணன், டி எஸ் பாலையா போன்றவர்களை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் இவரே ஆவார்.
10: தியாகராஜ பாகவதரை வைத்து இவர் இயக்கிய அம்பிகாபதி என்னும் திரைப்படம் 1 வருடத்திற்கும் மேல் தொடர்ந்து ஓடி சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
9: எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் நடிப்பில் இவர் இயக்கிய மீரா திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெற்ற திரைப்படம் ஆகும்.
12: கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிலமானே, காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானே.
10: பிரபல இந்திய நடனக் கலைஞரும் பயிற்றுனரும் நடன இயக்குநருமான மிருணாளினி சாராபாய் அவர்கள் 1918ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.

0: சுமார் 18,000 அதிகமான நபர்களுக்கு நடனக்கலையை பயிற்றுவித்த இவரை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை வழங்கி சிறப்பித்துள்ளது.
1: அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே.
2: ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த மோட்டார் இயந்திரவியலாளரும் எந்திர வடிவமைப்பாளருமான கார்ல் பென்ஸ் அவர்கள்
0: மோட்டார் வாகன உற்பத்தி நிறுவனமான மெர்சிடஸ் பென்ஸை டைம்லர் என்பவருடன் இணைந்து 1924 இதே நாளில் ஆரம்பித்தார்.
2: சுமார் 500 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள தமிழ் திரைப்பட நடிகர் நெல்லை சிவா அவர்கள் 2021 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
3: தேதியும் செய்தியும்
4: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 படிப்பும் பணியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு இசி மேளா. தென்குமரத்தில் உள்ள குரூத் பாரத் மிஷனில் இணைந்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படிங்கிற ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். இப்ப அதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? இதற்கான பதில் குஜராத் மாநிலம். அதாவது குரூஸ் பாரத் மிஷன், இது என்ன திட்டம்னா, கடல் வழியா நீர் போக்குவரத்தை அதிகப்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் 2024 செப்டம்பர் 30 மும்பை துறைமுகத்தில் தொடங்கினாங்க. இந்த திட்டத்தின் இலக்கு என்ன அப்படின்னா, 2029 கப்பல் வழி போக்குவரத்தை அதிகப்படுத்தி இந்த சுற்றுலா மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை ரெட்டி பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ஸ்கீமை ஏற்றுக்கொண்ட இந்தியாவின் முதல் மாநிலமாக குஜராத் மாநிலம் ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சிருக்காங்க. குரூஸ் பாரத் மிஷன் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படின்னா, துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இப்ப குஜராத்தில் உள்ள கடல் தொலைவு 2340 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை, அங்குள்ள சபர்மதி ஆற்று, நர்மதா ஆறு இங்கெல்லாம் கப்பல் சுற்றுலாவை மேம்படுத்தி அங்க பொருளாதார வாய்ப்புகளை அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் இப்ப இந்த ஸ்கீமை குஜராத்தில் இணையுது. சில பொதுவு கேள்வி முதலும் தெரிஞ்சுக்கலாம். குரூஸ் பாரத் மிஷனில் இணைந்து இந்தியாவின் முதல் மாநிலம் இது குஜராத் மாநிலம்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேர்களை தென்குமத்திய நிலையில் இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் என்ன தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி 45 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 55 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், வாழைக்காய் 10 இடம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 இடம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 1 70 ரூபாய், பூசணி 24 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 140 ரூபாய், சவுச்சோ 55 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை பீட்ரூட் 58 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், எலுமிச்சை 200 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 48 ரூபாய், குடுமை இல்லாத தேங்காய் 81 ரூபாய், வாழையிலே ஒரு புட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 100 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால்சம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காரமணி 50 ரூபாய், கருவேப்பிலை 50 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களின் திருப்பதி சார 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகள் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி என தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 22.85 அடி, பெருஞ்சாணி அணை 23.20 அடி, சிற்றரணை 1 5.05 அடி, சிற்றரணை 2 5.15 அடி, பொய்கை அணை 16.10 அடி, மாமிழத்துறையார் அணை 16.57 அடியாக காணப்படுகிறது.
4: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான

0: தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
7: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
8: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
9: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
10: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
11: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
12: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
13: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
14: நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும்
15: நிபந்தனைக்குட்பட்டது.
16: மாமா, என்னாச்சு?
17: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
16: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
18: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
19: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
0: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: தென்குமரத்தின் நிலை இனி கேட்போம். வாத்தி திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோவையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
3: கவியோகி டாக்டர் சுதானந்த பாரதி 1897 May 11 சிவகங்கையில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஜடாதர் ஐயர், காமாட்சி அம்மையார். சுதானந்த பாரதியின் இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். இவர் கவியோகி, மகரிஷி என்று போற்றப்பட்டவர். இவர் கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என்ற பல நூல்களை இயற்றியவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தபோது பாரத சக்தி என்னும் மகா காவியத்தை படைத்தவர். 5 வயதில் ரங்க ஐயங்கார் திண்ணைப்பள்ளியில் படித்தவர். பின்னர் மன்னர் பள்ளியில் படித்தவர். 8 வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலும் ஆன்மீக விழிப்புணர்வும் இவருக்கு ஏற்பட்டது. இமயமலையில் வாழ்ந்த ஞான சித்தர் ஒருவர் இவருக்கு சுத்தானந்தம் என்று பெயரிட்டு தீட்சை வழங்கினார். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேதம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை கற்று அவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்தவர். ஆங்கில இலக்கியத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன், லார்ட் பைரன் ஆகியோரின் நூல்களையும் கற்று தேர்ந்தவர். விஞ்ஞானமணிகள், பாரத சக்தி மகாகாவியம், யோக சித்தி, கீர்த்தாஞ்சலி, பாரத கீதம், இல்லற ஒழுக்கம், ஏழைப்படும் பாடு, சோதனையும் சாதனையும், மேளராக மாலை, பாட்டாளி பாட்டு, சோவியத் கீதாஞ்சலி போன்ற 1000கணக்கான நூல்களை இயற்றினார். இவர் இயற்றிய நூல்களில் யோக சித்தி, கீர்த்தனாஞ்சலி, மேளராக மாலை ஆகிய கவிதை நூல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஜகத்குரு சங்கராச்சாரியார் இவருக்கு கவியோகி, பாரதி என்றும் பெயர் சூட்டினார். சீரடி சாய்பாபா, ரமண மகரிஷி ஆகியோர் இவருடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டிய வள்ளல்கள். மகரிஷி சுத்தானந்த பாரதி திலகர், காந்திஜி, நேதாஜி, உ.வே. சாமிநாத ஐயர் ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டார்.

இவர் தேசிய சிந்தனைகளை தூண்டும் பல பாடல்களை இயற்றினார். கிராமப்பணி, கதற்பணி, மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் மறுவாழ்வு ஆகிய பல சமூக சீர்திருத்த பணிகளையும் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். இலக்கிய உலகில் தடம் பதித்தவர். பாண்டிச்சேரியில் அரவிந்தரின் நட்பால் சுத்தானந்த பாரதியின் வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. புதுவை ஆசிரமத்தில் 20 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தவர். சமய ஒற்றுமையை போற்றியவர். கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய சமய நூல்களை கற்று அவை காட்டும் நெறிகளையும் பின்பற்றி வாழ்ந்தவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் பாதையில் ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே ஆன்மநேயர் நாம் என்பதை உலகிற்கு உணர்த்திய அருமையான இறைவனின் தொண்டர் சுத்தானந்த பாரதி. சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளிலும் நூல்கள் இயற்றிய பன்முக திறமை கொண்டவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. கவிதைகள், உரைநடை, பயண நூல், இலக்கணம், கீர்த்தனைகள், நாடகம், திறனாய்வு, சிறுகதை, அறிவியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பல துறைகளிலும் நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி குவித்தவர் மகரிஷி சுத்தானந்த பாரதி. 1947 சுத்தானந்த பாரதி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள தொடங்கினார். சோவியத் யூனியன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மனிதவள மேம்பாட்டிற்கு அற்புதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல், இவை இரண்டும் இணைந்தால் மனித வாழ்வு அமரத்துவம் பெறும், மண்ணில் விண்ணரசு தோன்றும் என்பதுதான் இவர் உலகிற்கு அளித்த அற்புதமான செய்தியாகும். 1977 சிவகங்கையில் சுத்தானந்த யோக சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஏழைகளுக்கு கல்வி அளிக்க சுத்தானந்த தேசிய வித்யாலயம் உயர்நிலை பள்ளியையும் நிறுவியவர். சமாஜம் பள்ளியின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர். தன் படைப்புகளுக்கு வந்த அத்தனை தொகையையும் சமாஜம் பணிகளுக்கே செலவு செய்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி காட்டுப்புதூர் மற்றும் தேவக்கோட்டை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இயற்கை, சமரச போதினி, பாலபாரதி, சுவராஜ்யா ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றிய சிறப்புமிக்கவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. பிரெஞ்சு நாட்டு விக்டர் ஹியூகோவின் நாவல்கள், மோலியர் மற்றும் ரேசின் நாடகங்கள், இத்தாலிய நாட்டு தாந்தேயின் தெய்வீக நகைச்சுவை ஆகியவற்றையும் இவர் தமிழில் மொழிபெயர்த்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் 50,000 அடிகளால் ஆன ஒரு பெருங்காவியம். இந்த காவியத்தில் ராமதாசர், குருநானக், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், புத்தர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், அப்பர், மாணிக்க வாசகர், வள்ளலார் ஆகிய ஆன்மீக பெருமக்களின் வாழ்வும், அசோகர், சிவாஜி, கரிகால் சோழன், சேரன் செங்குட்டுவன், கரிபால்டி, லெனின், காந்தியடிகள் போன்றோரின் வரலாற்று வாழ்வும் இடம்பெறுகின்றன. யோக சித்தி நூலை த காஸ்பல் ஆஃப் பெர்ஃபெக்ட் லைஃப் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ளார். யோகி சுத்தானந்த பாரதி தவம் பெற்ற தவம், அவர் ஒரு வற்றாத தமிழ் ஊற்று. சுவாமிகளின் கவிதா சக்தி பிரவாகமும் எழுத்து வன்மையும் யோக சித்தியும் உலகிற்கு பெரு நலம் அளிப்பதாகும் என்று உவே சாமிநாத ஐயர் சுத்தானந்த பாரதிக்கு புகழாரம் சூட்டுகிறார். சுத்தானந்த பாரதியின் ஏழைப்படும் பாடு மிகச்சிறந்த நூல். இது பிரெஞ்சு நாவலாசிரியர் விக்டர் ஹியூகோவின் லெஸ் மிசரபிள் என்ற நாவலை தழுவி எழுதப்பட்டதாகும். இது ஏழைப்படும் பாடு என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்தது. மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாட்டாளி பாட்டு இலங்கையிலுள்ள தேயிலை தோட்டத்து தொழிலாளருக்காக பாடப்பட்ட மிகச்சிறந்த நூல். கவியோகி சுத்தானந்த பாரதி மதுரை பசுமலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் போதே வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் நட்பு கொண்டவர். மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்திய விடுதலைப் போரில் ஈடுபட்டார். தன் இறுதி காலம் வரை காந்தியடிகளின் தீவிர பக்தராக வாழ்ந்தவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. இவர் பாரதியாரின் பாடல்களை பாடியும் சொற்பொழிவாற்றியும்

இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மிகச்சிறந்த துறவி. தேசிய விடுதலைக்காக மக்களிடம் நன்கொடை வசூலித்து அதை நாட்டுக்கு பயன்படுத்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அனுப்பி வைத்தவர். இந்திய விடுதலை நோக்குடன் சுத்தானந்த பாரதி எழுதிய நூல்கள் இந்திய மக்களை தட்டி எழுப்பின. ஆங்கிலேயரை எதிர்த்து போராட மக்களை தோள் தட்டி அனுப்பின. கவியோகி சுத்தானந்த பாரதியின் தமிழ் புரட்சி, சுதந்திர கனல், வீரத்தேவன் ஆகிய நூல்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்திய மக்களின் போராட்டங்களை முழங்கின, வீரத்தை வழங்கின. மகரிஷி சுத்தானந்த பாரதி சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்லர், நல்ல சிந்தனையாளர், அருமையான பேச்சாளர், தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த விற்பன்னர். தமிழில் காப்பியம்

0: கவியோகி சுத்தானந்த பாரதியின் தமிழ் புரட்சி, சுதந்திர கனல், வீரத்தேவன் ஆகிய நூல்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்திய மக்களின் போராட்டங்களை முழங்கின, வீரத்தை வழங்கின. மகரிஷி சுத்தானந்த பாரதி சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்லர், நல்ல சிந்தனையாளர், அருமையான பேச்சாளர், தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த விற்பன்னர். தமிழில் காப்பியம், கவிதை, நாடகம், நாட்டியம், இசைப்பாடல், வரலாறு, கடித இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, சுயர் வரலாறு, நாட்டு வரலாறு, புனைகதைகள், பயண இலக்கியம், சிறுகதை இலக்கிய விமர்சனம், மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம், ஆன்மீகம், உடல்கூறு ஆய்வு, யோகம் என பல துறைகளில் கொடிகட்டி பறந்தவர், துறவியாய் வாழ்ந்து சிறந்தவர். யோகி சுத்தானந்த பாரதி தனது பைந்தமிழ் சோலை என்ற நூலின் வாயிலாக தொன்மையான தமிழ் இலக்கியங்களை எல்லாம் எளிய நடையில் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். தமிழ் இலக்கியத்தில் அழகு படைத்தவர். சுத்தானந்த பாரதி தெலுங்கில் 2 நூல்கள், இந்தியில் 4 நூல்கள், பிரெஞ்சு மொழியில் 6, ஆங்கிலத்தில் 38 நூல்கள் என்று பிற மொழிகளில் 50 நூல்களை எழுதியவர். 10 சிறுகதை தொகுதிகளையும், 19 நாவல்களையும், 60 மேற்பட்ட நாடகங்களையும் எழுதியவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி பாரத பண்பாட்டுக்கு உகந்த முறையில் புலமை பெற்றவர். இறையருள் கரிந்த உள்ளம் படைத்தவர். பலர் பல்லாண்டு எழுத வேண்டிய நூல்களை சுத்தானந்த பாரதி ஒருவரே எழுதி குவித்துள்ளார் என்று புலவர் கீவா ஜெகநாதன் புகழாரம் சூட்டுகின்றார். சுத்தானந்த பாரதியின் சோவியத் கீதாஞ்சலி என்ற நூல் சோவியத் ஒன்றியத்தின் சோவியத் நாடு நேரு நினைவு பரிசை பெற்றது. தமிழக அரசும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து 1984 ஆண்டு வழங்கிய முதல் மாமன்னன் ராஜராஜ சோழன் விருது மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் என்ற நூலுக்கு கிடைத்தது. இந்திய விடுதலை போர் வீரரும் தமிழ் இலக்கிய மேதையுமான கவியோகி சுத்தானந்த பாரதி 1990 ஆண்டு இந்த மண்ணை விட்டு மறைந்தார். ஆனால் அன்பு மிகுந்த சுத்தானந்த பாரதியின் புகழ் தமிழ் இலக்கிய உலகில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது.
1: அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ்.

வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: இந்த உலகத்தில் 7 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். டாக்டர் எட்வர்டு பாஷ் அப்படிங்கிறவர் சொல்கிறார், மனிதர்களோட மனோநிலை அடிப்படையில் அவங்கள 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார் அவர். அது எப்படி தெரியுமா? முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள். சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்படிங்கிறோம்ல, அவங்கள்லாம் இந்த ராகம். ரெண்டாவது வகை எப்படின்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம், இப்படியே காலம் தள்ளுறவங்க பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களெலாம் இந்த ராகம். மூணாவது வகை எப்படின்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலா என்னை வாவென்று அழைக்கிறது, எனக்கு விரைவில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து பறந்து செல்லுவேன், என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு திரும்பி வருவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, இப்போ கஞ்சிக்கு வழியை பாருடா அப்படின்னா அதை காதல வாங்க மாட்டான். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்கள்லாம் மற்றவங்களோட சகஜமாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட மேற்கொண்டு என்னத்தை பேசுறது? ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா மற்றவர்கள் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்க செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்லை, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிம்பாங்க. ஆறாவது வகை எப்படின்னா எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை, இயல்பாகவே சில பேர் இப்படி இருக்கிறது உண்டு, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்க வந்து மகாத்மாக்கள், தான் வேற அடுத்தவங்க வேறன்னு நினைக்கிறதில்ல இவங்க, அப்படிப்பட்ட எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை தன்னுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்க. ஆக கூடி இப்படி 7 வகையான மனிதர்களை வந்து அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். நாம் இதில் எந்த ரகத்தில் வர்றோங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான டைப்பு, எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவர், எப்பவும் அடுத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் நினைக்கிறது என்னென்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சோகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர் கிட்டத்தில் போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்தார், அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டார். மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தாரு, மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை சாப்பிடணும்ல சாப்பிடல, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் எதுக்காக டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறார், டாக்டர் வாழணும் இல்லையா அதுக்காகன்னார். சரி அதுக்கப்புறம் என்னத்துக்கு மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்தை சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னாராம் அந்த ஆள்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை மணி 10:02 படிப்பும் பணியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுக்குழு ஏசி நிழா. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. நேரம் 8:35 கே கே எக்ஸ்பிரஸ் திரை இசை கேட்கும் முன்
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐபோன்.

0: இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: ட்ரிபிள் ஆர் திரைப்படத்திற்காக விஷால் மிஸ்ரா, பென்னி தயால், சாகதி சாகந்தி பாடியிருக்கும் பாடல் மதன் கார்கியின் வரிகளில் மரகதம்மணியின் இசையில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால

0: சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
4: திரையிசையில் இனி தீனாத்திர பிரதற்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வாலியின் வரிகளில் இவன் சங்கராவின் நிஜயின்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: திருநெல்வேலி வானொலி நிலையம், நேரம் 8:45.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரி கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர்ல தான், நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: நாங்க சின்ன வயசுல வந்து ஆல் இண்டியா ரேடியோவை நாங்க ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. சினிமா பாடல், பாட்டுக்கு பாட்டு போட்டி, அதெல்லாம் நாங்க விரும்பி கேட்போம். ஊர் தலைவர் வீட்டுல எல்லாரும் ரேடியோ வச்சுட்டு ஊர்காரங்கள்லாம் போய் உட்காந்துருப்போம். பழைய நாட்கள நான் நினைச்சு பார்த்தேன். சில நாடகங்கள் வரும், சில படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சீன் வரும், இதற்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா வேற பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும்தான். அதனால நாங்கள் இதையே விரும்பி கேட்டோம்.
2: உங்க வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
3: நான் தான் எங்க அப்பா ரேடியோ வாங்கி வச்சு வந்திருந்தாங்க. எங்க எந்த பக்கம்லாம் இருக்கணும் அந்த பக்கமே தூக்கிட்டு போயிருவேன் அந்த ரேடியோவை. இந்த குரல் நீங்கள் கேட்க போவது, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது, அந்த குரல், அந்த லேடிஸ் குரல் ரொம்ப நல்லா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் ரொம்ப அழகா இருக்கும். நான் விரும்பி கேட்டது அதுல பழைய சினிமா பாடல் நான் ரசித்து கேட்டிருக்கேன்.
2: அதுல என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்ல லெட்டர் எழுதியோ இல்ல பாட்டு கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா?
3: அந்த அளவுக்கு நாங்க கிராமங்கள்ல வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஆசை உண்டு, உலக செய்தி அதுலதான் தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்
2: அந்த காலத்துல இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்ப நமக்கு எஃப்எம் ரேடியோ எல்லாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
3: எஃப்எம்ல நம்ம காரில் போகிறோம், இப்போ கேட்டுகிட்டே போகிறோம், அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டுகிட்டே வந்த ஒரு நாள். அதனால
2: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கு?
3: இல்லை, அது ஒன்று தான்ப்பா வழியே, எப்போனாலும் கேட்போம், அந்த ஒன்று தான், வேறு வழியே கிடையாது. சமைச்சு முடித்த பிறகு அந்த ஒன்று தான், கேட்டுக்கிட்டே தூங்குறது உட்காந்து அந்த ஒன்று தான், எங்களுக்கு வேறு இதுவே கிடையாது. வேலையை முடிப்பாங்க, கேட்பாங்க, நான் கேட்பேன், நீ கேட்பேன்னு போட்டி வரும். அதான் நான் ரெண்டு பேர் திருப்பி பெரியவங்களாம் இருக்காங்களே, அது மாதிரி எனக்கு இதை வையே இல்லை, நான் அதை வைப்பேன், அந்த சேனல் மாற்று அப்படிங்கும் போது இது வரும்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
3: செய்தி தான், ரேடியோ மார்க்கபோனி கண்டுபிடிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத காலங்களில் நம்ம கிராமம் பட்டி தொட்டிங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது ரேடியோ தான். சாதா ஏழை ஜனங்கள் இதை தான் கேட்டுப்பேன்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் ராஜேந்திரன். இன்னைக்கு வந்து மீடியாக்கள் வந்து நிறைய வந்துட்டு, முன்னாடி வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும், முன்னாடி வந்து மாநில செய்தி வந்து வரும். அப்போ எங்கன்னா அந்த தெற்கு பஜாரில் வந்து பக்கத்தில் ஒரு லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அது வந்து மாநகராட்சி அதாவது முனிசிபல் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இது அவங்க ரேடியோவை ஒளிபரப்பானோம். அப்போ மாநில செய்தி கேட்கறதுக்கு எல்லாருமே அங்கே தான் நாங்கள் கூடுவோம். அப்போ வந்து அந்த மாநில செய்தி கேட்க வேண்டிய அந்த கூட்டம் கூடும். அதே மாதிரி மற்றபடி யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் அதை வந்து மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் வந்து ஒளிபரப்புறது ஆல் இண்டியா ரேடியோ தான். இன்றைக்கி வந்து எத்தனையோ சேனல்கள் மீடியாக்கள் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேடியோ உண்டு இந்த மைதானத்தில், அதில் வந்து எப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் அங்கே வந்து கூடுவாங்க, விவசாய செய்திகளுக்குனே அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மக்கள் வந்து எந்தெந்த உரம் போடணும், எப்படி பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை கேட்க மக்களுக்கும். ஆனால் திரை இசைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. திரை இசை பாடல்கள் போடுவாங்க, அதை கேட்க நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும், நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ எந்த பழைய காலத்து பாட்டுனாலும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுது, அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ தான்.
0: நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டீங்கன்னு சொல்லலாம், எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: செல்லு போட்டு தான் அதை கேட்கணும், பேட்டரி செல்லு தான் போட்டு, கரண்ட்டு நிறைய வீடுகளில் கிடையாது. ரேடியோ தான் எங்கள் மாமா ஒரு ஆள் வச்சிருப்பார், அதில் நாலு கட்டாக போட்டு அதில் வந்து கேட்கணும். அந்த பாட்டுகள் வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். வயக்காட்டுக்கு போனாலுமே அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போவோம், வயலில் வச்சு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த ரேடியோங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய மவுசாக இருந்தது. இந்த ரேடியோ கேட்க இவ்வளோ ஆர்வம், இந்த செய்தி கேட்குது. அதே மாதிரி உலக செய்தியில் வந்து அது வந்து போடும், அதான் எங்களுக்கு கேட்க ஒரு ஆர்வமாக இருக்கும் படிக்கிற போது.
0: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோவை விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா செய்திகளுக்காக?
1: எல்லா நிகழ்ச்சியுமே இல்லை வரும். சுருக்கமாக சொன்னால் கர்நாடக இசையை வந்து அதில் ரொம்ப ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கர்நாடக இசைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ முக்கியத்துவம் கொடுக்கும். திரை இசை பாடல்களை விட கர்நாடக மியூசிக் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த கர்நாடக மியூசிக் நாங்கள் பழைய காலத்து ஆட்களுங்களா அது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாங்கள் வானொலியை கேட்டிருக்கோம்.
0: உங்களுக்கு ஏதாவது பிடித்த அறிவிப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா?
1: இங்கே வந்து பத்மநாபன் உண்டு. மெட்ராஸில் வாசிக்கிறது வந்து சரோஜ் நாராயண சுவாமி, டெல்லியில் வாசிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய குரலை இன்னும் எனக்கு இருக்குது. செல்வராஜ், பத்மநாபன் அவங்களுடைய குரல்லாம் இப்போவும் கேட்கணும் போல் இருக்கும். அப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில். மாநில செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செல்லு கிடையாது, நேரம் பார்க்க எல்லாரு கையிலையும் வாட்செல்லாம் கிடையாது. அப்போ அந்த ரேடியோ நியூஸை பார்த்து மணி இத்தனை மணி இத்தனை மணிங்கிற கால்குலேட் பண்ணக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ காலேஜுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது.
0: ரேடியோவில் கேட்டதுலேருந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா எந்த பாட்டை சொல்வீங்க?
1: பிடிச்சேன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிஎம் சௌந்தரராஜன் சுஷிலா பாடல்கள் வந்து எனக்கு விரும்பி நான் கேட்டிருக்கேன்.
0: எனக்காவது ரேடியோவில் நீங்களும் லெட்டர் எழுதி போட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
1: நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன்.
0: ரேடியோவில் உங்கள் பாட்டு சொல்லி உங்கள் பேர் சொல்லும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி?
1: ரொம்ப இனிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் கேட்பாங்கல்ல, என் கூட வேலை பார்த்தவங்களே நான் சொன்னதை வந்து அவங்க கேட்டு நான் மறுநாள் டியூட்டிக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என் கூட வேலை பார்க்கவங்களே கேட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட அனுபவம் எங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுத்தது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
0: ரேடியோவை ஏன் எல்லாரும் மக்கள் விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: அது வந்து மக்கள் மத்தியில் கிராமங்கள்லேருந்து டவுன் சைடு எல்லா மக்கள் கேட்க ஒரு ஈஸியான ஒரு இது இல்லை. எல்லார் வீட்லையும் டிவி இருக்காது அந்த காலத்தில். ரேடியோ வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ரேடியோ கேட்கணும்னு ஆட்கள் போவாங்கல்ல, செய்தி வந்து ஈஸியாக வந்து பரவும்ல, அது அதுக்காக வேண்டி அதை விரும்பி கேட்காங்க. ரேடியோவில் கேட்கல வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நான் கேட்டிருக்கேன், வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று, ரெண்டாவது துக்க நிகழ்ச்சி, ரெண்டாவது விளையாட்டு செய்திகள். அந்த நேஷனல் கேம்னு ஆக்கி வந்து உலக கப்பை வாங்கும்போது அந்த இதெல்லாம் செய்தி மூலயமா தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேப்பர் அந்தளவுக்கு படிக்க முடியாது, ரேடியோவில் கேட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சேகர் பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
1: அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்தா நாங்க வளர்ந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு நீங்கள் கேட்டவேன்னு ஒன்று போடுவாங்க, அதை கேட்டுதான் நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு. அதுக்கப்புறம் நியூஸ் ரேடியோ தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் டேப் ரெக்கார்டு வந்துச்சு, ரேடியோவே கேட்டு பழகிருக்கோம்.
0: இல்லை, அந்த காலத்தில் வந்து பெரிய டிரான்சிஸ்டர் இருக்கும், இப்போல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ சைஸுக்கு வந்துருச்சு, மொபைல்லையும் கூட நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. பழைய கால ரேடியோவில் பாட்டு கேட்ட அனுபவம் இருக்கா?
1: பழைய காலத்து ரேடியோ தான் பாட்டு கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது.
0: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு
1: இருக்கும். பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம்.
0: எந்த மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பீங்க?
1: அந்த காலத்து டைமிங்கே உள்ள பாட்டு, புதுப்பாட்டு. புதுப்பாட்டும் பழைய பாட்டும் கேட்போம்.
0: அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பாட்டு. எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: 10 வயசுலேருந்து ரேடியோ தான் கேட்டு பழகிருக்கோம். இன்னைக்கு 60 வயசு ஆகிடுது எனக்கு.
0: உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க? இவங்க கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுலேருந்து நானும் கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க?
1: எங்கள் வீட்டில் ரேடியோ வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
0: உங்கள் வீட்டில் ரேடியோவை எங்கே வச்சு கேட்பீங்க?
1: மெயின் காலில் இருக்கும்னு, சவுண்டாக வைப்போம்னு. வால்வு ரேடியோ, இன்னும் வால்வு ரேடியோ இருக்கு எங்கிட்ட. ஆ, இன்னும் இருக்குங்க.
0: தினசரி ரேடியோ கேட்பீங்களா? இல்லை,
1: சரி கேட்போம்னு. நான்
0: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு, பழைய காலத்து ரேடியோவோட ஒப்பிடும்போது. ஆனால் பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
0: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கிட்டவையெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு. அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
1: இதுவரை கேட்டதில்லை, அப்படி கேட்டது ஆசை இருந்திருக்கு, ஆனால் கேட்கல. அப்போ ஃபோன் வசதி கிடையாது, நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, அப்படி கேட்க முடியாது, அதனால் கேட்கல. ஏம்மா, அப்போனா 12 மணிக்கு போய் உட்காருவோம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 12 to 12:40 வரைக்கும் அது ஒரு பாட்டு போடுவோம், அது யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி நாங்கள் கேட்டு வளர்ந்தாலும், அதுக்கப்புறம் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருக்கோம்.
0: இந்த சினிமா ஒளிச்சித்திரம்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம டிவியில் ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் அதே இதை ரேடியோவில் கேட்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ரேடியோவில் நாங்கள் கேட்போம்னு அந்த வசனம், சினிமா கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்போம். அப்போ அது மட்டும் தானே உண்டு, அப்படியும் கேட்டிருக்கோம். வானொலி கேட்குறாங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் வானொலி தான் போடுறாங்க, அதனால அது கேட்க தான் செய்யறாங்க. அதாவது சில விஷயங்களை உண்மையாக சொல்லுவாங்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
1: இங்கே சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாமே ஞாபகம் வருங்களா? நாங்கள் அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி ரேடியோ மட்டும்தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேறு பொழுதுபோக்கு கிடையாது. அதனால் அதை ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
5: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானதென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவு ரயில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்ற தெப்பத்திருவிழா நிறைவேற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி கடந்த ஒரு மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்ப்புக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காலை வேளைக்கு உற்சாகமூட்டும் அழகான இனிய பாடல்களை கேளுங்கள். உங்களுடைய பாடல் தெரிவு இன்றைய பொழுதை நமது நேர்களுக்கு இனிமையாக்கட்டும். பாடல் கேட்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402902 இணைப்பெண் 0465 2 அலைபேசி எண் 8903257309. இணைப்பில் வரும் நம்முடைய முதல் நேயர் யார், எங்க இருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க, இனிமையான பாடல கேட்கறாங்களா அப்படின்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
3: அனைவருக்கும், இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. இது உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
3: ரொம்ப நன்றி.

0: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: இனிப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கிறோம் சார், நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம். நான் கரங்கல் பாடல் இருந்து பிரான்ஸ் மேடம். படம் மட்பு பாடல். அதிகாலை சுபவேளை உன் ஓலை வந்தது, அதிகா சுபவேளை உன் ஓலை வந்தது, காதல் சொன்ன காகிதம்.
2: சரி, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
3: கேட்கலாமா?
2: நன்றி நன்றி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: நேரம் 9:14. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே. கிளியே கிளியே பாடல் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? சரி, அப்ப முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சரி, உங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களை குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 படிப்பும் பணியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவார் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் கொழு கொழு ஏசி மேளா.

0: நேர்களை நாம் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பில் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம். தாங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: யாரும் சொல்லிடலாமே?
1: பாரசாலை
0: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி ஐயா. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படம் வால்டர்.
0: சரி, வால்டர் வெற்றிவேல்.
1: அந்த படத்துல ஒரு வாழ்த்து பாடல்.
0: சரி.
1: பூங்காற்றி பாடல் வேண்டும்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் ஏதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: இன்று காலை 11:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் பிரபாஸ் பாண்டன் நகரில் அமைந்துள்ள சோம்நாத் கோவில் புனரமைத்து 75வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கும் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம், வசந்த அழைப்பு.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் அம்மா.
1: நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும் மேம்.
0: உற்சாகமா சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்கு, அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. உங்க சந்தோஷம் வந்து அப்படியே எங்கேயும் ஒத்திக்குது.
1: நிலைத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லமா இருக்கிறாங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல்? அதே உற்சாகத்தோட ஒரு பாட்டு கேட்டுருங்க.
1: மன்னன் படத்துல இருந்து
0: நேற்று அன்னையர் தினம் கொண்டாடிட்டு இன்னைக்கு அந்த சந்தோஷத்துல பாட்டு கேக்குறீங்களா?
1: ஆமா மேம், நேற்று கேட்க முடியல.

மணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 10:02 படிப்பும் பணியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் கொலகொலோ ஏசி மேலா.

0: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி
2: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்
4: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட
5: ஆமா என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான் இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு
6: முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை கேபி ரோட் நாகர்கோவில்
8: நேரம் 9:32. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 பண்பலையில் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், சோமேர்மடத்திலிருந்து குமார்
8: பேசுறேன். சொல்லுங்கய்யா.
9: படம் வந்து பொன்மன செல்வன், பாடல்கள் வந்து நீ பொட்டு வச்ச தங்க குளம் ஊருக்கு மகுடம், அந்த பாடல்.
8: சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் யுனானி மருத்துவத்தின் மகிமைகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வசந்த அழைப்பு சொல்லுங்க.
2: படம் வந்து நிலவே முகம் காட்ட 1999
1: இளையராஜா அவங்க ஹரிகரன் அவங்க குரல் எல்லாம் பாடிருப்பாங்க.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 படிப்பும் பணியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குளுகுளோ ஏசி மேளா.
1: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: வணக்கம் வசந்த் அழைப்பு.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா. யார்? எங்களுக்கும் மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடல்?
2: பாடல் வந்து திரைப்படம் வந்து ஆத்மா திரைப்படம்.
0: சரி.
2: ஏசுதாஸ் ஐயா பாடி இருக்கக்கூடிய தன்னாலே காசி கவிதை என்று சொல்லக்கூடிய பாடல். இது கல்வி இளைஞர்களுக்கு மிகவும் பிடிக்கும்.
0: சரி.
2: உள்ளங்களுக்கு பிடிக்கக்கூடிய பாடல். இந்த பாட்டு கேட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. தமிழகத்தின் புதிய முதல்வராக
0: சார் உங்களுக்கான பாடல் மட்டும் கேளுங்க.
2: எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிச்சு.
0: நன்றி ஐயா, நன்றி.

0: ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் நேர்களை குமரி பண்பலை 101 இன்று காலை 12 படிப்பும் படியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் கொழுகொழோ ஏசி மேளா. நேரம் 9:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: நான் லீபரம் பொன்குமார் பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு சலங்க வெளி படத்துல இருந்து வான் போலே வண்ணம் கொண்டு என தொடங்கும் பாட்டு வேணும்.
0: சரி, அழகான ஒரு பாடல் இல்லையா?
1: ஆமா, இந்த பாடல் எல்லாரும் கேக்கு.
0: உங்களுக்காக இதோ

0: நேர்களை இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இனச்சகுளம் பி தம்புரான் பிள்ளை அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை. தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவக்குமார் அவர்கள். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் வசந்த் அழைப்பு சொல்லுங்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. காலை தண்டல் பாடி வரும் முதல்ல பாடல் கேட்டீங்களா? காலை நேரம் இதமானது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க, நீங்க முடிக்கும் போது வந்து காலை தண்டல் அப்படின்னு முடிக்கிறீங்க இல்லையா? சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதா வருதுமா?

நீங்கள் இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பாடல் கேட்ட சித்த நேர்களை உங்களுக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று

0: தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையின் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணியில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த தெப்பத்திருவிழா நிறைவேற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02.
2: வசந்த் அண்ட் கோ வழங்கும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

வணக்கம் நேயர்களே, நம்மளோட வாழ்க்கையின் எழுத்தாளரே நாம தான். நம் கதைய நாமளே எழுதுறோம். அழகான முடிவை நோக்கி பயணிப்போம். நம் வாழ்க்கை ஒரு அற்புதமான நாவலாகட்டும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சி கொள்ள போவோமா?

0: படிப்பிற்கான பகுதியில் இன்று
1: பிஎஸ்சியின் கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
0: இது ஒரு 3 வருட இளநிலை பட்டப்படிப்புடன் 1 வருட இன்டர்ன்ஷிப் கோர்ஸை உள்ளடக்கியது.
1: இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது மேத்தமேட்டிக்ஸ் இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
0: இந்த படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
1: ரேடியோகிராஃபர், ரேடியோலஜி டெக்னாலஜிஸ்ட், அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன், எம்ஆர்ஐ டெக்னீஷியன், சிடி டெக்னீஷியன், மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ் சயின்டிஸ்ட்
0: போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.

0: இது போன்ற புதியதொரு படிப்புடன் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
1: ஜி எம் தர்ஷினி,
0: டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: கோவில்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் 10:16, குமரிப்பன் மலை 101 திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பெரியாத வர வேண்டும் படத்தில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் தேவன் கிருஷ்ணராஜ் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:15.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
2: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
4: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி.

பிரியா. மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: திரைசையில் தொடர்ந்து பூமணி படத்திற்காக இளையராஜா வினிசையில் இளையராஜா சுஜாதா பாடிய பாடல்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
8: இனி வருவது பிரியம் படப்பாடல்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:33. மக்கள் மன்றம் பொதுமக்களின் பொதுநலன் சார்ந்த கோரிக்கை கடிதங்களை இப்போது வாசிக்க கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற காத்திருக்கும் அரசு துறை அலுவலர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கடிதங்களை வாசிக்கலாம். முதல் கடிதம் மீனாட்சிபுரத்திலிருந்து முருகேசன் அப்படிங்கிற நேயர் எழுதியிருக்காங்க. நாகர்கோவிலிருந்து நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் வெகு காலமாக வடீஸ்வரம் தபால் நிலையம் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த தபால் நிலையத்தில் ஏராளமான பொதுமக்கள் வாடிக்கையாளர்களாக இருக்கின்றனர். இந்த தபால் நிலையம் பேருந்து நிலையத்தில் இருந்தால் பொதுமக்களுக்கு மிகவும் வசதியாகவும் வந்து செல்வதற்கு மிகவும் வசதியாகவும் இருந்தது. தற்போது இங்கிருந்து இடமாற்றி மணிமேடை பக்கமுள்ள டவுன் தபால் நிலையத்தில் இணைத்துள்ளனர். இதனால் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் வயோதிகர்களுக்கும் மிகவும் சிரமமாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு திரும்பவும் மீனாட்சிபுரம் பகுதியில் செயல்பட ஆவண செய்வார்கள் என நம்புகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேர்களை இன்று காலை 11:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் பிரபாஸ் பாட்டன் நகரில் அமைந்துள்ள சோம்நாத் கோவில் புனரமைத்து 75வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கும் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: அடுத்த கடிதம் துவரங்காடு முத்து ஆசாரி இந்த நேரில் எழுதியிருக்கிறாங்க. சிரமடம் எம்பெருமான் கோவில் போகும் ரோட்டில் எப்போதும் நாய்களின் தொல்லை அதிகமாக உள்ளது. அதேபோல் துவரங்காடு பகுதியில் பூதப்பாண்டி போகும் ரோட்டிலும் நாய்களின் தொல்லை அதிகமாக காணப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டே.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அடுத்த கோரிக்கை கடிதம், கணபதி நகர், ராமசாமி பிள்ளை. இந்த நேரம் எழுதியிருக்கிறாங்க. நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அனந்தநகர் குறி

குறுகிய வளைவில் ஒரு உயர் கோபுர விளக்கு அமைத்து தர கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் இந்த இடத்தை இரவில் பார்வையிட்டு ஆவண செய்ய அன்புடன் வேண்டுகிறோம். ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி சாலை ஆகையால் வாகன போக்குவரத்து, ஆம்புலன்ஸ் முதலியன இரவு பகலாக செல்கிறது. எனவே உயர் கோபுர மின்விளக்கு அமைத்து தந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: அடுத்ததா 2 நன்றி அறிவிப்பு கடிதங்கள். நாகர்கோவில் கோணம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கடந்த 1 வார காலமாக நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் அனந்த நகர் கால்வாய் கரைகளை சுத்தம் செய்து பூமரங்கள் நடவு செய்துள்ளார்கள். எனவே அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கணபதி நகர் ராமசுவாமி பிள்ளை எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, துவரங்காட்டிலிருந்து முத்து ஆசாரி, சில நாட்களுக்கு முன்பு ரோடு பள்ளம் என சொன்னேன், நமது பண்பலை சொன்னதை கேட்டு இப்போது ரோடு மிகவும் அழகாக உள்ளது, சரி செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை தெரிவித்துக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நீங்கள் இதுவரை மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் பொதுநலன் சார்ந்த கோரிக்கைகளை வாசித்தோம். இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ஆவண செய்ய காத்திருக்கும் அரசு துறை அலுவலர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களே, உங்களுக்கும் நன்றி. பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என நம்புவோம்.

0: நேர்களை இன்று காலை 11:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் பிரபாஸ் பாட்டன் நகரில் அமைந்துள்ள சோம்நாத் கோவில் புனரமைத்து 75வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கும் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இனி செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருகிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலா

0: பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு மும்பை அணியையும் சென்னை லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. ஏக்சூர்

விஷ்ணு ஸ்ரீமதா பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகச்சைகதந்தச்ச.

விஷ்ணுரா விஷ்ணு ஸ்ரீமத பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகஸ்ய ஏகதந்த

விஷ்ணுரா விஷ்ணு ஸ்ரீமதா பகவதோ மகா புருஷஸ்ய விஷ்ணு ராக்னயா பிரவர்த மானஸ்ய அத்ய ப்ரஹ்மணோ த்விதியே பரார்த்தே மனஹ சிவ சங்கல்பமஸ்து சுமுகஸ்ய ஏகதந்த.

0: அண்ட் கல்ச்சரல் ஸ்ட்ரென்த். பாவ, பிரஹஸ்பதி, குமாரபால் சோலங்கி அண்ட் பசுபால் ஆச்சாரியாஸ் ரீபில்ட் அண்ட் சஸ்டெயின் த ஷ்ரைன் அஸ் அ கிரேட் சென்டர் ஆஃப் வர்ஷிப் அண்ட் லேர்னிங். விஷாலுதேவ் வகேலா அண்ட் திரிபுராங்கரா protected its intellectual and spiritual traditions. In the 1940s, when the spirit of freedom swept across India and the foundations of a new republic were being laid under the leadership of towering figures like Sardar Patel, one thing continued to trouble Sardar Patel deeply: the condition of the Somnath temple. On the 13th of November 1947, during Diwali, he stood next to the dilapidated ruins of the temple with seawater in his hands and said, "On this auspicious day of the Gujarati New Year, we have decided that Somnath should be reconstructed." He asked the people of Saurashtra to do their best. This was a holy task in which all should participate. And on his clarion call, it was not only the people of Gujarat, but also the people of entire India that responded enthusiastically.
1: और इसीलिए हम कहते हैं कि इतिहास का एक सूत्र थामे है सोमनाथ मंदिर, हमारी समृद्ध विरासत का प्रतीक है. आयोजन का विवरण हम आप तक पहुंचाते रहेंगे. आइए, आपको सुनवा रहे हैं एक भजन.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் பகல் 12:10. சில பாடல்கள் வெறும் இசை மட்டுமில்லை, அது காலம் கடந்த நினைவுகள், மறக்க முடியாத தருணங்கள், மனதை மெதுவாக வருடும் உணர்வுகள். அப்படி உங்கள் உள்ளத்தை மெதுவாக நனைக்க வரும் இனிய பாடலோடு மனம் நனையும் மதுரமழை. இது தேரின் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் முதலாவதாக தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் டிஜி லிங்கப்பாவின் இசையில் குமா பாலசுப்ரமணியத்தின் வரிகளில். இதயம் நிறைந்த காதலால் உருகும் இந்த அல்லி மலரை காண குளிர் சாரலாய் வீசும் நிலவை நீ வரமாட்டாயா?

0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: மனநிலையம் மதுரமழையில் இனி டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் ஜி ராமநாதனின் இசையில் மருதகாசியின் வரிகளில் சாரங்கதாரா. மனதை மயக்கும் வெண்புறாவே, உன் மாய வித்தையை இவர் அறிந்து இசையினில் இன்புற அழைக்கின்றார். மனம் இறங்குவாயா என்ன?

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை நூற்றுண்டி நேர்கள் இணைந்திருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேர்தல் சபையில் சாரலிசை. செய்யும் செயலை அஞ்சாமல் இடைவிடாமல் எண்ணி இடமறிந்து செய்தால் தீமையும் நம் மன உறுதிக்கு முன்னால் தோற்று போகும். மன்னதி மன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மனநிலையும் மதுரமழையில் இனி வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக பி. சுசீலா, எஸ். சி. கிருஷ்ணன் பாடிய பாடல், கே. வி. மகாதேவன் இசையில் மருதகாசியின் வரிகளே. நல்லிதயங்கள் வாழ்த்து கூற ஆனந்த திருமண வாழ்க்கையில் இணைந்தன இந்த இரு வண்ணக்கிளிகள்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இசையில் பாலியின் வரிகளில் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். ஆசை என்னும் வெள்ளத்தில் பொங்கி வரும் காதல் உள்ளத்தில் கதைகள் சொல்ல காத்திருக்கின்றதா இந்த கண்கள்?

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: மனநிலையும் மதுரமழையில் நிறைவாக பாசமல திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். பார்வையிலே ஆயிரம் கதை சொல்லும் இவள் நாளிகை செல்வது கூட தெரியாமல் தன் காதலை நாணத்தால் மறைத்து விட்டாளாம்.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவேறுகிறது மனநிலையும் மதுரமிழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. பாடல்கள் முடிந்தாலும் அது தந்த உணர்வுகள் எப்போதும் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இனி இசைகளோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மீனா வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:15.

குமரி பண்பலை 101 இனி ஹாய் ஸ்நேகிதியே தொழிலே உங்களின் பங்களிப்போடு நேரலை நிகழ்ச்சி பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-7722 இணைப்பெண் 04652 அலைபேசி எண் 8903-2570309. இன்றைய நிகழ்ச்சியில் வெயிலை சமாளிக்க நான் கடைபிடிக்கும் வழிமுறைகள் என்பது குறித்து தோழியர் பங்கேற்று பேசலாம். வெயிலை சமாளிக்கிறது அப்பப்பா, இந்த வெயில் காலத்துல நாங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு பொதுவா எல்லாருமே புலம்பி தீத்துருவோம். வெயில் காலம் அப்படின்னால அதோட சூடு, அதனால வர பிரச்சனைகள், கூடவே வெயில்ல, அதுவும் இந்த கோடை காலத்துல குழந்தைகளோட விடுமுறை. சோ வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு வெயில் பாதிப்பு ஏற்படாம பாதுகாக்கணும். வயசானவங்க கோடை வெயில் பிரச்சனையால ரொம்பவே தளர்ந்து போயிடுவாங்க. சோ சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் சமாளிக்கணும், இந்த வெயிலையும் சமாளிக்கணும். என்ன பண்ணலாம், நீங்க எப்படி சமாளிச்சிருங்க? எல்லா குடும்ப பிரச்சனைகளையும் சமாளிக்கிறோம், இந்த வெயிலை சமாளிக்க மாட்டோமோ அப்படிங்கிறீங்களா? ஸோ உங்க அனுபவங்களை நீங்க வெயிலை சமாளிக்க ஐடியாஸை நம்ம தோழியரோட பகிர்ந்துக்கலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-7722 இணைப்பின் 04652 அலைபேசி எண் 8903-2570309. சரி, நம்ம தோழியர் எப்படி வெயில சமாளிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னால ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

0: நேரில் இன்று பிற்பகல் 3:02 தேனிய நேரம் நிகழ்ச்சியில் குமரி களஞ்சியம் கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களின் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம்.
1: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: இணைய நிகழ்ச்சியில் வெயிலை சமாளிக்க நான் கடைபிடிக்கும் வழிமுறைகள் என்பது குறித்து தோழியரை நீங்கள் பங்கேற்று பேசலாம். வெயில் ஆரம்பிச்சிட்டாலே அதிக சொட்டாலாம் உடல் தளர்ச்சியாக ஆரம்பிக்கும், களைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும், அதிகமாக தண்ணி தாகம், அப்புறம் அதோட தலைவலி, வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் இப்படி கூடவே வர ஆரம்பிச்சிடும். நல்ல வியர்வை வெளியேறதுனால உடலில் உப்புக்கள் எல்லாம் வியர்வையோட வெளியேறுது. ஸோ இப்படி தளர்ச்சி ஏற்படுது. இதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, முதல்ல அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். ஏன்னா வியர்வையெல்லால் நம்ம உடம்புலேருந்து நீர்ச்சத்துக்கள்லாம் வெளியேறதுனால அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். அதுக்கு நான் வந்து ஜூஸ் தான் குடிக்கணும், ஐயோ ஜூஸ் குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நான் பழங்கள்லாம் வாங்கணுமே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். அதிகமாக தண்ணீர் குடிங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழச்சாறுகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா பழச்சாறுகள் எடுத்துக்கோங்க, இளநீர் எடுத்துக்கோங்க, அப்புறம் மோர் வந்து அதிகமாக குடிங்க. இதெல்லாம் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணீர் இழப்பினால் ஏற்படக்கூடிய தளர்ச்சி நீங்கும்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: இணைப்புல வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
4: வணக்கம்.
0: எல்லாரும் வெயில் எப்படி சமாளிச்சீங்க?
4: வெயில் எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். அதே போல வெயிலையும் களவும் கட்டு மரண மாதிரி வெயிலையும் பார்த்து மர
0: எல்லாத்தையும் சமாளிக்கிற, இதை சமாளிக்க மாட்டோமா
4: என்ன? ஆமா, இது ஆமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை பார்த்துட மாட்டோம் அப்படின்ன மாதிரிதான். நமக்கு வெயில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வர வர அந்த நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலைகள் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வர வர. இருந்தாலும் நம்ம அதுல தாங்கிக்கிறனும். அதிகமா ரொம்ப நேரம் வெயில போகவே இல்லை. அதிகமான போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் போகாம நம்ம கடையிலே இருப்போம். அதனால வெளியே அதிகமா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வேர்வைகள் ரொம்ப இருந்தது. நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். நீங்க சொன்ன ஜூஸ் அதுதான் குடிக்கணும் அப்படின்னு இல்ல, இனிப்பா சாப்பிடறதை விட வெறும் தண்ணியே குடுத்தாலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். அந்த மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். எப்பவுமே தண்ணி குடிச்சிட்டு

0: அந்த வேர்வை எவ்வளவு போகுதோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம குடிச்சிட்டே இருக்கும் போது அந்த ஒரு மாதிரியான ஒரு ரொம்ப வேர்த்தோன்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல,
1: தளர்ச்சி இருக்கும்,
0: அந்த இது இல்லாம அது ஹெல்த்தியா நார்மலாவே இருந்தது. அது என்ன வேர்வைனால நமக்கு கொஞ்சம் கத்தடக்கையா இருக்கும், அதை தாண்டி ஹெல்த்துக்கு எந்த இதுவும் இல்லாம இருந்துட்டு அது தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான். மத்த ஜூஸ் அது இதுன்னு குடிக்கிறத விட வெறும் தண்ணியே நம்ம குடிச்சா தண்ணியில இருக்க மினரல்ஸ் அவரோ நம்ம உடம்புல வரும் இல்லையா, அந்த டைம்ல அதையாவது நம்ம பாத்துக்கோமே அப்படின்னு சொல்லி வெறும் தண்ணியே தான்.
1: நீங்க வெறும் தண்ணியை குடிச்சா வெயிலை சமாளிச்சிட்டீங்க, சூப்பர் சூப்பர். சரிமா, அடுத்த தோழியர் வராங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாமா, அவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்படின்னு பாத்துடலாமா?
0: கண்டிப்பா.
1: வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சவரியம்மாள், வடக்கு கோணம்.
1: ம், சொல்லுங்க.
2: முடிஞ்ச அளவுக்கு வெயில போகாத அளவுக்கு நான் பாப்பேன் மேம்.
1: ம்,
2: அப்படியே போனாலும் எப்பவுமே பேக்ல தண்ணி இருக்கும்.
1: சரி,
2: தண்ணி கூட.
1: ம்,
2: இது ரெண்டும் எப்பவுமே கையில இருக்கும் மேம்.
1: சரி,
2: எப்ப நமக்கு தாகம் எடுக்கும் அப்பமெல்லாம் தண்ணி குடிச்சிக்கலாம்.
1: ம்,
2: கொஞ்சம் ரொம்ப தளர்ச்சி அங்கீங்களா, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுல கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறது தப்பு இல்ல.
1: சரி,
2: இந்த வெயில் அப்புறம் நம்மள மாட்டி எடுக்குது.
1: ம்,
2: மயக்கம் வராத குறைய அந்த மாதிரி இருக்கு மேம். முடிஞ்ச அளவுக்கு வெயில போகாம இருக்க நான் பாப்பேன் மேம்.
1: வெயில போகணும் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம குடை எடுத்துட்டு போலாம். அது அந்த பகல் நேரம் அந்த நல்ல சுட்டரிக்கிற வெயில போகாம அந்த வேலைகளை வந்து ஒரு காலையிலயோ இல்ல ஈவினிங் மேலயோ நம்ம மாத்தி வச்சுக்கலாம் இல்லையா?
2: ஆமா மேம், நம்ம குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வந்து பண்ணிடுறோம்.
1: சரிமா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. துறவியம் எலும்பு முடிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள், நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: எலும்பு முடிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள், நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் நம்ம தோழியர் எப்படி வெயிலை சமாளிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம்.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: வணக்கம். ஹாய் ஸ்நேகிதி,
5: நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மாள்
2: பேசுறேன். சொல்லுங்கம்மா.
5: நிகழ்ச்சி தொகுப்பாளர் எல்லாருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்மா.
5: கொஞ்ச நேரம் இடைவெளி
2: இடைவெளி விட்டு நம்ம வந்து வெயில வெயில இடைவெளியை சமாளிச்சிட்டோம். வெயில எப்படி சமாளிக்க போறோம்? சமாளிச்சுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க.
5: வெயில் வந்து நம்ம எங்க போனாலும் குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில தண்ணி வச்சுக்கணும் மேடம். போகும்போது குடிச்சிட்டு போனோம், தண்ணி அடிக்கடி குடிச்சிட்டாலே போதும்.
2: சரி, எல்லாருமே அந்த தண்ணி குடிக்கணும்ங்கறத அதிகமா வலியுறுத்துறீங்க.
5: தண்ணி இல்லாம ஏதாவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கப்பு தண்ணி குடுக்கலாம், அது ஒரு சந்தோஷம் தான்.
2: சரி, தண்ணி குடிக்கிறத வந்து எல்லாருமே வலியுறுத்துறீங்க, அது போக என்னெல்லாம் பண்ணுவீங்க? எப்படி வெயில சமாளி, தண்ணி குடிக்கிறது தவிர்த்து வேற என்ன வழியில எல்லாம் நம்ம வந்து வெயில சமாளிக்கிறீங்க நீங்க?
5: அவன் இயற்கையான பழம் வகைகளை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், பப்பாளி பழம் சாப்பிடலாம். தண்ணி இந்த வாட்டர் பழம் ஒரு பழம் இருக்கலாம், செடி வாங்கி நம்ம சாப்பிடலாமா. வெயில் காலத்துல எப்படி பழங்களை சாப்பிட முடியுமோ அப்படியே பழங்களை, இனிப்பு இல்லாத பழங்களை நிறைய சாப்பிடலாம், நல்லது ரொம்ப.
2: சரி,
5: கீரை காய்கறி கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடலாம் வெயில் காலத்துல.
2: எண்ணெய் பலகாரங்களை தவிர்க்கலாம் இல்லையா?
5: அவாய் பண்ணணும்.
2: சரி,
5: காய்கறி பழங்கள் கீரைகள் எல்லாமே சாப்பிடலாம்.

0: சரி,
1: ரொம்ப நல்லது உடம்புக்கு.
0: நீங்க வெயில் அப்படிதான் சமாளிச்சுட்டு இருக்கீங்க.
1: ஆமாம்மா, நான் அப்படிதான் சமாளிச்சுட்டு
0: சரிம்மா,
1: இருக்கேம்மா.
0: சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிம்மா. நன்றி.
1: நன்றி மேடம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அனுபவங்கள் பங்கேற்கிறார் இரச்சகுளம் வி தம்பரான் பிள்ளை அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை. தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவக்குமார் அவர்கள்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
7: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
9: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: வீட்டில இருந்து
13: போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
14: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
15: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: அடுத்து தோழியர் என்ன சொல்ல போறாங்க, எப்படி சமாளிச்சாங்க வெயில அப்படின்னு பாத்திரலாமா? வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
16: நான் சிதம்பரம், போனிகிரிலிருந்து சுமதி பேசுறேன்.
3: எங்க இருந்துமா?
16: சிதம்பரம் போனிகிரிலிருந்து சுமதி பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா.
16: வெயில கம்மியா, நாங்க எப்படி சமாளிச்சோம் கேட்டீங்கன்னா, டெய்லியுமே பாத்தீங்கன்னா நாங்க பெருசா பழ ஜூஸ் யோசிக்கிறத விட வெயில் ஒரு சாதம்
3: நீராகாரம். இப்ப யாருமே வந்து அத வந்து ரொம்ப யோசிக்கிறது இல்ல பாத்தீங்களா. பாதாம் பிசின் வந்து எதுல கலந்து எடுத்துக்குவீங்க? லெமன் ஜூஸ் ஓட. சரி,

0: அந்த வறட்சி இல்லாம இருக்கும் நமக்கு.
1: சரி,
0: அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் நாங்க. நான் சாப்பாடுல காரத்தை கம்மி பண்ணிக்கிட்டோம்.
1: எப்படிமா காரம்?
0: சாப்பாட்டு காரத்தை கொஞ்சம் கம்மி
1: பண்ணிக்கிட்டோம். சரி, காரம் எண்ணெயும் கம்மி பண்ணிக்கலாம்.
0: ஆமா, கீரை வந்து நிறைய வாரத்துல நாங்க சேர்த்துக்கிட்டோம்.
1: சரி,
0: அந்த இந்த மாதிரி தான் இந்த வெயில சமாளிச்சு.
1: சரிம்மா, சூப்பர், அழகா சமாளிச்சிருக்கீங்க வெயில. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிமா. நன்றி,
0: நன்றி.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஆ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லிருக்கலாமே. சரி, சொல்லுங்க பாப்போம். என்னமா எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க நிகழ்ச்சிக்கு வந்துருங்க, எல்லாரும் சூப்பரா இருக்கும். நம்ம வெயில சமாளிக்கிறது எப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இன்னும் நலமா இருக்கோம் நாங்க. சரி,
2: அதுக்கப்புறம் நீர் ஆகாரம் நிறைய சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். வெயில்ல எங்கேயும் போக கூடாது. ஒண்ணு காலையில போனா வெயில் சாய்ந்திருமா.
1: சரி,
2: இடையில வெயில் எல்லாம் போக கூடாது.
1: சரி, பழங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சுத்தமான இயற்கை காற்று சுவாசிக்கணும். சரி, அப்புறம் சாப்பாட்டுல எப்படி கடைபிடிச்சீங்க? சாப்பாட்டுல நம்ம கூல் இதெல்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா, வெயில் நேரத்துல வந்து அந்த உடம்புக்கு வந்து சூட்ட தணிக்கும் அப்படிங்கிற மாதிரி. கஞ்சி போல குடிக்கிறீங்க, அதனால ஓரளவுக்கு வெயிலை சமாளிச்சு வெயிலோட தாக்கம் இல்லாம சூப்பரா இருக்கிறீங்க நீங்க. சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிமா.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
9: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

இதுவரை ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் வெயிலை சமாளிக்க நான் கடைபிடிக்கும் வழிமுறைகள் என்பது குறித்து தோழியர் பங்கேற்று பேச கேட்டோம். எவ்வளவோ சமாளிக்கிறோம், இந்த வெயிலை சமாளிக்க மாட்டோமா அப்படின்னு தோழியர் சூப்பராக பேசினாங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மழையும் வந்தாச்சு. ஸோ அவங்க வெயில் பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்று பேசிய தோழியருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களை உங்களுக்கும் நன்றி. இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026 நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்டகாலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.

0: முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1998 வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள். திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். சற்று முன் கிடைத்த செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத்தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேருவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும் ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து அ. முருகன்.

0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதி அளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852 ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுசா நாயகம் 852 ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்து அடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிப்பணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:56. திரை இசை கேட்கலாம். நடிகன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் புல்லமைப்பு தன் வரிகளில்

0: against hosts China in the crucial quarterfinal match at the AFC Under-17 Women's Asian Cup in Suzhou today. A win will seal India's qualification for the FIFA Under-17 Women's World Cup. Benchmark domestic equity indices continued to trade around 1% down in afternoon session today. The Sensex dropped 796 points to 76,533. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says Somnath Temple Amrit Mahotsav will inspire country's vision for the next millennia. Performs Mahapuja on completion of 75 years of temple's restoration. West Bengal Chief Minister Shubhendu Adhikari announces transfer of land to BSF for border fencing. Also launches Ayushman Bharat health scheme in the state. Centre notifies implementation of Viksit Bharat G. Ramji Act to be rolled out from the 1st of July. SBI Research says country's economy remains resilient amid global headwinds, projects growth at 6.6% in the current fiscal. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. இப்பொழுது கேட்கலாம்.
4: நலமாய் வாழ்வோம்.
5: யுனானி மருத்துவத்தின் மகத்துவங்கள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ. ரிஸ்வானா அவர்கள்.
6: யுனானி மருத்துவ முறை கிரீஸ்ல இருந்து தொடங்கின ஒரு மருத்துவம். அரேபியால உள்ள ஸ்காலர்ஸால இந்த மருத்துவம் இன்னும் டெவலப் செய்யப்பட்டது. இப்போ இந்திய மருத்துவத்தோட ஒரு பகுதியா ஆயிருக்கு. தமிழ்நாடு அரசு மக்கள் நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை கீழே இப்போ இதை ஆட் ஆயிருக்கு. நீங்க ஆயுஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுல யுனானியும் ஒரு பகுதி. யுனானி மருத்துவத்தின் தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிப்போக்ரட்டஸ். ஹிப்போக்ரட்டஸ் தான் மாடர்ன் மெடிசனோட தந்தையும் கூட. WHO-ல கூட இந்த யுனானி மருத்துவம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அப்புறமா கேலன் அப்படின்ற ஸ்காலர் மூலமா இந்த யுனானி மருத்துவம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகப்பட்டுச்சு. இந்தியால யுனானி மருத்துவம் ஹக்கீம் அஜ்மல் கான் அவங்கள வச்சு வளர்ச்சி அடைஞ்சது. எல்லா இயரும் 11 February அவங்களோட பர்த்டேவை யுனானி டேவா செலிப்ரேட் பண்றாங்க. யுனானி மருத்துவத்துடைய ட்ரீட்மெண்ட் முறைகள் பத்தி பாக்கலாம். இதுல 4 ட்ரீட்மெண்ட் முறை இருக்கு. ரெஜிமெண்டல் தெரப்பி, இத வந்து சிறப்பு சிகிச்சைன்னு சொல்லலாம். டயட்டோ தெரப்பி உணவு முறை சிகிச்சைன்னு சொல்லலாம். பார்மகோ தெரப்பி மருத்துவ முறை சிகிச்சைன்னு சொல்லலாம். அப்புறம் சர்ஜரி அறுவை சிகிச்சை. சிறப்பு சிகிச்சைனா என்னன்னா அதுல ஸ்பெஷல் தெரப்பிஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரொம்ப உலக முழுவதும் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஹிஜாமா தெரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து தமிழ்ல கோப்பை இடுதல்னு சொல்லுவாங்க. அதை வச்சு எல்லா டைப் ஆஃப் பெயின்ஸுக்கும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து வெனசெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் லீச் தெரப்பி இருக்கு, மசாஜ் தெரப்பி இருக்கு, ஃபுட் பாத் தெரப்பி இருக்கு. இந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதுதான் ரெஜிமெண்டல் தெரப்பி. டயட்டோ தெரப்பி உணவு முறை சிகிச்சை, இதுல மூலிகைகளை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மூலிகைகளை வச்சுதான் லேகியம் சிரப்பு டேப்லெட்டு இதெல்லாம் தயார் செஞ்சு இதை பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதுல மெயினா இருக்கக்கூடிய மருந்துகள் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும்னா லேகியம், அதுக்கப்புறமா சிரப்பு, அதுக்கப்புறமா பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், அதுக்கப்புறமா வந்து டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கும். இது எல்லாமே மூலிகை மருந்துகளால் செய்யப்பட்டதுதான். டயட்டோ தெரப்பி உணவு முறை சிகிச்சை வந்து உணவு பழக்கங்கள்ல கரெக்ஷன்ஸ் பண்ணி அது மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து டயட்டோ தெரப்பி. சர்ஜரி அறுவை சிகிச்சை அது ரொம்ப லாஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் மெயினா இந்த மூணு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதனால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத பட்சத்துல தான் அறுவை சிகிச்சைக்கு போவோம். இதுல வந்து யுனானி மருத்துவத்துல மெயினா 4 humoral தியரின்னு ஒண்ணு இருக்கு. 4 humors இருக்கு உடம்புல அப்படின்னு வந்து இந்த யுனானி சிஸ்டம் பிலீவ் பண்ணுது. அந்த 4 humors என்ன என்னன்னா, ஒண்ணு வந்து பிளட், இன்னொன்னு வந்து ஃப்ளெம் கபம், அதுக்கப்புறமா எல்லோ பைல், அப்புறம் வந்து பிளாக் பைல். இந்த பிளாக் பைலோட கான்செப்ட் மாடர்ன் மெடிசன்ல எங்கேயுமே கிடையாது, யுனானி மெடிசன்ல மட்டும்தான் இருக்கு. இந்த 4 humorsமே நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவுல சுரந்துட்டே இருக்கும். ஒருவேளை இந்த ஹியூமர்ஸோட அளவு நார்மலா இருக்கக்கூடிய அளவுடைய அதிகமாவோ கம்மியாவோ ஆச்சுன்னா அதனால உடம்புல வந்து நோய் ஏற்படலாம். ஸோ யுனானி மருந்துகள் இந்த ஹியூமர்ஸ கரெக்ட் பண்ண விதத்துல கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா யுனானி மெடிசன்ல இன்னொன்னு வந்து ஒரு உடலுடைய தன்மையை பார்த்து மருந்து கொடுப்பாங்க. யூஷுவலாக 4 தன்மைகள் உடம்புக்கு

0: இருக்கு சொல்லி பிலீவ் பண்ணுது. ஹாட், கோல்ட், வெட், ட்ரை. ஹாட்னா ரொம்ப சூடா இருக்கக்கூடிய தன்மை, கோல்டுனா குளிர்ச்சியா இருக்கக்கூடிய தன்மை, வெட்டுனா ஈரப்பதமா இருக்கக்கூடிய தன்மை, ட்ரைனா வறட்சியா இருக்கக்கூடிய தன்மை. ஒவ்வொரு நோயும் ஏதாவது ஒரு இந்த தன்மை அதிகமாவோ கம்மியாவோ ஆகிறனால உடம்புல உள்ள ஒரு ஆர்கன்ல ஏற்படுது. அப்போ அதுக்கேத்த மாதிரியான மருந்துகள் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் கன்னியாகுமரியில நிறைய இடங்கள்ல நிறைய மக்களுக்கு தெரியல, ஏன்னா அதை பத்தி ப்ராப்பரான அவேர்னஸ் கிடையாது. யுனானி மருத்துவத்தோட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இரண்டு இடங்கள்ல தான் கன்னியாகுமரியிலே அது வந்து அவைலபிளா இருக்கு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திருவட்டாறுல இருக்கு, அதுக்கப்புறமா திருவிதாங்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்ல இருக்கு.
1: யுனானி மருத்துவத்தின் மகத்துவங்கள் குறித்து விளக்கியவர் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
2: இனி திரை இசை.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டே.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: திரைசையில் இனி யுவசங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் நா முத்துக்குமாரின் வரிகளில். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிவா மனசுல சக்தி.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 2:30. இசை தெண்டல் நிகழ்ச்சியின் இப்பொழுது ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அபராம பக்தி என தொடங்கும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை, பந்துவராளி ராகம், ரூபக தாளம்.

0: இசைத்தண்டல் நிகழ்ச்சியில் இதுவரை ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் 7 சென்டிமீட்டர், மதுக்கூர் 5 சென்டிமீட்டர், பட்டுக்கோட்டை 4 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து, துவாக்குடி, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், சென்னை விம்கோ நகர், காக்காச்சி, சித்தாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குருந்தன்கோடு, மாஞ்சாலை, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, தங்கச்சி மடம், பாலமோர், தஞ்சாவூர் மாவட்டம் பேராபூரணி, ராமேஸ்வரம், பாம்பன், பரமக்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிக வெப்பநிலை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. அதிக வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக சில இடங்களில் இருந்தது. 3 முதல் 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, கரூர், சேலம், திருப்பத்தூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், காரைக்கால், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, துவாக்குடி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பில், வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடற்பரப்பிலிருந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்றும், மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்றும் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் தீவிரமாக நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் 4.5 கிலோமீட்டர் தொலைவிலும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளன. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டி லட்சத்தீவுகளின் கடற்பரப்பில், கேரள கடலோர பகுதிகளை ஒட்டி 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி

0: உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. தென்கடலூர், தமிழ்நாடு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை இருக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் ஜே சி டி பிரபாகரும், துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் திரு ரவிசங்கரும் இன்று மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் போதைப் பொருட்களை ஒழிக்க போர்க்கால அடிப்படையில் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு, தென்பாண்டி இசையோடு, தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேநீர் நேரம். இதில் குமரி களஞ்சியம், குமரி மாவட்ட சுற்றுலா தலங்களின் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம். குமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலங்கள் நிறைஞ்ச மாவட்டம். ஆன்மீக சுற்றுலா தலங்களாகட்டும், இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலங்களாகட்டும், இந்த மாவட்டத்தில் குறைவே கிடையாது. சுற்றுலா போவதற்கும் இயற்கை எழிலை ரசிக்கிறதுக்கும் எத்தனையோ இடங்கள் நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கு. குமரி மாவட்டத்துக்கும் ராமாயண காலத்திற்கும் கூட வரலாற்று தொடர்புடையதாக கூறப்படுது. புராண காலங்களோடையும் தொடர்பு கொண்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ராமாயண காலத்தோட தொடர்புடைய ஊர்களா ராமன்துறை, முன்சிறை, மருந்து வள்மலை, இப்படி பல இடங்களையும், புராண காலத்தோட கைசூண்டி, சுசீந்திரம், கன்னியாகுமரி, இப்படிப்பட்ட பல இடங்களையும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இன்றைய குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் பண்டைய வரலாற்றோடு தொடர்புடைய குமரி மாவட்ட அரண்மனைகள் மற்றும் கோட்டைகள் பற்றி பார்க்கலாம்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: தேனி நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் குமரி மாவட்ட சுற்றுலா தலங்கள், அதுலேயும் குறிப்பாக குமரி மாவட்ட அரண்மனைகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். தமிழக கேரள வரலாற்றோட தொடர்புடைய அரண்மனைகள் கூட குமரி மாவட்டத்தில் காணப்படுது. அவையும் சிறந்த சுற்றுலா தலங்களாக தமிழ்நாடு கேரள மக்களை மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட பல பகுதிகள் மாநிலங்களைச் சேர்ந்த மக்களையும் உலகின் பல பகுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகளையும் குமரி மாவட்டத்தை நோக்கி வர வைக்கிறது. குமரி மாவட்ட அரண்மனைகளில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற அரண்மனை அப்படின்னா பத்மநாபபுரம் அரண்மனையை சொல்லலாம். இந்த அரண்மனை திருவாங்கூரை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் அப்படிங்கிற மன்னரால் கிபி 1601 கட்டப்பட்டிருக்கு. 1795 வரை பத்மநாபபுரம் திருவாங்கூரோட தலைநகரமாகவும் இருந்திருக்கு. இந்த பத்மநாபபுரம் அரண்மனை வளாகம் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வேளிமலையில் 185 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில். நீ தேடி நீன் வந்தது படத்திற்காக ஹரிஹரன் பவதாரிணி பாடிய பாடல்.

இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. திரை இசையில் நிறைவாக கேட்கலாம் சொக்கத்தங்கம் படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

திரைசி கேட்டீர்கள். நேரம் 4:30. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை அவர்களது இல்லங்களில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: எங்கும் இனிமை, ஏதிலும் புதுமை. இது உங்கள் குமரி பண்பலை 101. கடிகாரம் எட்டி பிடித்திருப்பது 5:02. காற்றோடும் காதோடும் காலத்தால் அழியாத பாடல்களோடு நம்மை மகிழ்விக்க வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். சொல்லாமல் சொல்லும் அவள் விழிக்கதைகள், அவள் ஒரு புன்னகையில் பூக்கும் உலகம், கண்களால் பேசி பேசி கொல்லாதடி பெண்ணே. பா. ஸ்ரீனிவாஸ் குரலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அடுத்த வீட்டு பெண்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
3: AGK College of Arts and Science, autonomous NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open Coimbatore, conditions apply.
4: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று மாலை 5:30 நமது குமரி பண்பலை 101 கூட்டாலுமோடு அருள்மிகு பத்ரீஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது முல்லைச்சரத்தில். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி நேற்று இன்று நாளை படத்திற்காக புலமை பித்தன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம். குரலில் வருகிறது பாடல். மழை தூறும் நேரம், நீ வரும் நினைவில் நான் நினையும் நேரம், தென்றலாய் தாலாட்டு சொல்லும் இசை மகளோ இவள்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

பூக்கள் மலர்ந்து புன்னகை பரப்ப இதயமெல்லாம் இன்ப நறுமணம். இது பூக்களின் சோலை. புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ்.ஜானகி பாடிய பாடல்.

0: மற்றும் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரு இசை சரம். கருப்பு வெள்ளையாயிருந்திருந்தால் வானவில் எவ்வளவு அழகாயிருந்திருக்கும் உன் கண்களைப் போல. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கபிலன் வரிகளில் வருகிறது அன்னியின் திரைப்பட பாடல்.

இதமான தென்றலில் மலர்களின் மெல்லிசையோடு வருகிறது இந்த பாடல். தீராத விளையாட்டு புள்ளைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜயின் வரிகளில்

0: நேர்களே, நீ கூட்டாலுமூடு அருள்மிகு பத்ரீஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார்கள் ஐ மணிகண்ட பிரபு, ஆர் வதனஸ்ரீ பரமேஷ். வணக்கம்.
1: வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய திருக்கோவில் கூட்டாலுமூடு பத்ரீஸ்ரீ அம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவில் நமது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு வட்டத்தில் பயங்குளம் கிராமத்துல இருக்குங்க. இந்த கோவில் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புகழ் வாய்ந்த அம்மன் கோவில்ல ஒண்ணுங்க. இது விளவங்கோடு வட்டத்துல தென்மேற்கு பகுதியான மார்த்தாண்டத்திற்கு 9 கிலோமீட்டர் தொலைவிலையும், மார்த்தாண்டம் தேங்காப்பட்டினம் நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட சாலையோரத்துல பயங்குளம் இந்த கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஆலமரத்தால் சூழப்பட்டு இயற்கை எழிலுடன் காணப்படக்கூடிய

0: சிறப்பு வாய்ந்த கோவில் இது. இந்த ஆலயத்தில் பெண் தேவதையான ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்பாள் கொலுவை சிறந்து அருளாட்சி செய்கின்றாள். இந்த தேவஸ்தானம் பாத்தீங்கன்னா 500 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்ததுங்க. அதாவது சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு செம்பன் என்பவரின் மகளுக்கு மகப்பேர் இல்லாமல் இருந்ததால் செம்பனும் அவரது மகளும் மகளின் கணவருமாக பயங்குளம் வழுதமடத்தில் உள்ள சிவயோகி என்னும் ஜோதிடரிடம் ஜோதிடம் கேட்டாங்க. ஜோதிடரும் அவர்களிடம் கூட்டங்குழி பிழையின் வடக்கு பகுதியில கூரச மரம் நிற்பதாகவும் அதன் கிளையில் காணப்படக்கூடிய பொந்தில ஆலமர தை நிற்பதாகவும் அந்த மரத்தின் அடியில் பீடம் அமைத்து அம்மனை வழிபட்டால் மகப்பேறு கிடைக்கும் எனவும் அருளி செய்தார். அதன்படியே செம்பனும் பீடம் அமைத்து பக்தி சிரத்தையுடன் வழிபட்டதன் விளைவாக அவருக்கு மகப்பேறு கிடைத்தது. இச்செய்தி அவர்கள் வாயிலாக அறியப்பெற்ற மக்கள் பலரும் அம்மனை வழிபட தொடங்கினார்கள். சிவயோகியே பூஜைகள் செய்தார். இன்றும் அவர் பூஜை செய்வதாக ஐதீகம் நிலவுகிறது. அதனாலேயே இந்த கோவிலில் அவருக்கு தனி பீடம் அமைக்கப்பட்டுள்ளது. செம்பன் வசித்த பகுதி செம்பங்கோடு என நாமம் பெற்றது. இது தேவஸ்தானத்திற்கு 500 மீட்டர் தென்மேற்கில் இருக்கிறது. செம்பன் காலத்திற்கு பின் அம்மன் பீடத்தில் மக்கள் விளக்கேற்றி வழிபட்டு வந்தனர். பல வருடங்களுக்கு பிறகு பீடத்தை சுற்றி சிறு கோவில் எழுப்பினர். அதன் பின் கோவிலை சுற்றியுள்ள குடும்பத்தினர் பலரும் ஒன்று சேர்ந்து பத்ரகாளி அம்மனுக்கு கைங்கரியங்களை செய்தனர். கூட்டங்குழி விலையில் அமைய பெற்றதால் கூட்டங்குழி விலை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் பூவரசமரத்தில் பொந்தில் முளைத்த ஆலமரம் வளர்ந்து பெரிதாகவே பூவரசமரம் பட்டு போனது. ஆலமரத்தின் கொம்புகளிலிருந்து ஏராளமான விழுதுகள் மண்ணில் ஊன்றி பிடித்து ஒரு ஆலமரத்தை சுற்றி பல ஆலமரங்கள் போல் காட்சியளித்தது. இது பார்ப்பவர்களுக்கு பல ஆலமரங்கள் கூட்டமாய் நிற்பது போல தோன்றியது. கூட்டமான ஆலமரங்களின் மூட்டில் கோவில் இருந்ததால் கூட்டாலுமூடு கோவில் என நாமம் பெற்றது. கூட்டங்குழி விளையின் வடக்கு பகுதியாக இருந்த இடத்திற்கு கூட்டாலுமூடு என்ற பெயர் வந்தது. நம்ம ஒரு பெண் பக்தியை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: சரிங்க,
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எத்தனை வருஷம் எந்த கோயிலுக்கு வருவீங்க?
1: அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆசைய நிறைவேற்ற அம்மா கிட்ட இது
0: பண்ணாங்க.
2: இயற்கையில் கொஞ்சம் தாமிரபரணி ஆற்றின் கரையை ஒட்டி விளங்கும் புகழ் வாய்ந்த அம்மன் கோயில் உண்டாகும். இந்த கோயில் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பு வழிபட்டு வந்த இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தில் பல அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன. பல வருடங்களுக்கு முன் மழை பொய்த்து வறட்சியால் அவதிப்பட்ட மக்கள் அம்மனிடம் திருவிழா திருக்கொடி ஏற்று நிகழ்ச்சி முடிந்து பின் மழைக்காக முறையிட்டனர். அன்று இரவு கோயில் சாந்திக்காரருக்கு கடவில் அம்மன் தோன்றி நவதானிய கரசங்களுடன் நான் கடலில் நீராட ஆராட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். மறுநாள் பூசாரி கோயில் நிர்வாகிகளிடம் அம்மன் கட்டளையை நிறைவேற்ற கேட்டுக்கொண்டான். நிர்வாகத்தினர் சாந்திக்காரர் அறிவுரைப்படி 9 சிறு மண் கலசங்கள் வாங்கி அதில் மண் நிரப்பி அவரிடம் கொடுத்தனர். அவரும் நவதானிய விதைகளை கலசங்களில் போட்டு தண்ணீர் விட்டு அம்மன் காலடியில் வைத்தார். பங்கின திருவிழாவில் 10வது நாளன்று மாலை 5 மணி அளவில் மேலதாளங்களுடன் அன்னை கப்பரத்தில் இருந்தருளி தேங்காப்பட்டணம் கடலில் நீராட சென்றனர். அம்மன் மின் 9 கலசங்களும் வைக்கப்பட்டிருந்தன. நவதானியங்கள் முளைத்திருந்தன. அம்மனின் வெள்ளி முகத்தை சப்பரத்தில் இருந்து கையில் எடுத்து கடல் நீரில் மூழ்கி குளிப்பாட்டினார் பூசாரி. பின் அம்மனின் வெள்ளி முகத்தை சப்பரத்தில் வைத்து பூஜை செய்யவே கடல் அலை கலசங்களை உள்வாங்கியது. கடல் வானில் வட்டமிட்டது. என்ன அதிசயம்! சப்பரம் கடற்கரையை தாண்டிய சில நேரங்களுக்குள் பெரிய இடி மின்னலுடன் மழை கொட்டோ கொட்டோ என்று பெய்து கொட்டியது. அம்மன் கருணைக்கு அளவேது. ஊரே வறட்சி நீங்கி துபுச்சமடைந்தது. இன்றும் அம்மன் ஆராட்டு நடந்து வருகிறது.
0: அம்பாள் கடல்ல இறங்கி ஆராட்டுக்கு போனா கண்டிப்பா மழை வந்துருங்க.

0: நிச்சயமாக இந்த அளவுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சரி, அருமையா சொன்னீங்க, நன்றி. இப்போ வதனஸ்ரீ சொல்றோம்.
1: சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம், சிந்தூர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் தன் தன்வரையாகம பத்தடியே. வணக்கம் நேயர்களே, கூட்டாலுமூடு அருள்மிகு பத்ரீஸ்ரீ அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா நேரலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101. 500 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த இந்த ஆலயத்துல சித்திர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. பத்ரீஸ்ரீ அம்மன் வந்து கிழக்கு முக தரிசனம் சாந்த சொரூபிணியாக வலது காலை மடக்கி இடது காலை பத்மாசுரன் மீது வைத்து அமர்ந்த நிலையில் 8 கரங்களுடன் வீற்றிருக்காங்க. 8 கைகளும் உடுக்கு, நாகம், திரிசூலம், வாழ், குங்குமத்தட்டு, அங்குசம், தீச்சட்டி, கேடயம் எல்லாம் தாங்கிட்டு இருக்கு. இங்க பக்தர்கள் நிறைய வந்து போயிட்டே இருக்காங்க, பக்தர்களை சந்திக்கலாம். வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: அதுல்யா.
1: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: கலிங்கராஜபுரம்.
1: கலிங்கராஜபுரத்துல வந்திருக்கீங்க, யாரும் வந்திருக்கீங்க?
2: அம்மா, அக்கா, அண்ணா, தம்பி எல்லாருமே வந்திருக்கோம், குடும்பத்தோட வந்திருக்கோம்.
1: சொல்லுங்கம்மா, இந்த கோவிலை பத்தி சொல்லுங்க. என்னைக்கெல்லாம் வந்தீங்க இந்த கோவிலுக்கு? எப்ப வந்தீங்க? எப்ப வீட்டுக்கு போகலாம்னு பிளான்?
2: இன்னைக்கு நைட்டு எல்லாம் தீர்ந்து போகலான்னு தான் பிளான். ரொம்ப நேரம் நிக்கணும், காலை நேரம் 2-3 நாளா வந்துட்டு இருக்கோம். ரொம்ப பெருமை சக்தி வாய்ந்த கோவில்,
1: ரொம்ப சந்தோஷம். ஒரு குடும்பமாகவே வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில உள்ள எல்லோட பேரை மட்டும் கேட்கலாம். உங்க பேர் அம்மா?
2: ஹன்ஷிகா.
1: என்ன படிக்கிறீங்க? சந்திக்கலாம். வணக்கம் அம்மா, உங்க பேர்
3: சொல்லுங்கம்மா.
1: சொல்லுங்க, அந்த கோவிலை பத்தி சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து?
3: என்ன வேணும் வந்து பணம் தெரியுமா? நான் இந்த கோயில்ல சாமி கும்பிட அருவேன், வெள்ளி செவ்வாய் அருவேன், இடம் நாளில வருவேன், அம்மையை வேண்டி கொண்டு போவேன், 10 நாள் திருவிழாக்கு வருவேன். வந்து சுற்றி தொழுதி வந்து புரோகிராம் பார்த்து வந்து போவேன். 10 நாளும் மாநாடு இருக்கும், சமய மாநாடு, அதுக்கு கொஞ்சம் நேரம் போய் வந்து வருவோம்.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. இங்க அம்மன் வைத்திருக்கும் திருச்சூலத்துல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. பொதுவாக அம்மாள் வந்து மேல் நோக்கியபடி திருச்சூலம் ஏந்திருப்பா. இங்க பத்ரீஸ்ரீ அம்மன் கையில இருக்க திருச்சூலம் வந்து கீழ் நோக்கி இருக்கு. இதற்கு தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிற உணர்த்துதான் இந்த கோலம். நித்திய கல்யாணியே, நீ அமர்ந்திருக்கும் திருக்கோலம் காண நின் திருவருள் வேண்டி உந்தன் புகழ்பாடி இங்கே எத்தனை கூட்டம். ஒளி பொருந்திய நெற்றியில் ஞானக்கண் உடையவள் அரியமையை அகத்தினால் மட்டுமே அம்பிகையின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இப்ப நமக்காக ஒரு பாடல் பாடுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கோவில் ஒரு நிர்வாகி ஒருத்தர் சந்திக்கலாம். வணக்கம் சார், உங்க பேரு சொல்லுங்க சார்.
4: முருகன்.
1: இந்த கோவில்ல என்னவா இருக்கீங்க? சொல்லுங்க சார், இந்த கோவில்ல இந்த 10 நாட்கள் என்னென்ன திருவிழாக்கள் நடக்குது?
4: கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக விளங்கக்கூடிய தென்மேற்கு பகுதி தேங்காப்பட்டினத்துக்கு அருகில் வற்றாத ஜீவன நதியாகி தாமிரபரணி ஆற்று பாயக்கூடியது பருகில் கூட்டால்மூடு பத்ரீஸ்ரீ அம்மன் கோயில் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் நடத்தக்கூடிய கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக கூட்டால்மூடு பத்ரீஸ்ரீ அம்மன் கோயில் விளங்குகிறது. இந்த கோயிலில் சித்திரை திருவிழா என்பது மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும். இந்த சித்திரை திருவிழாவில் இந்த கூட்டால்மூடு பகுதியை சேர்ந்த மக்கள், ஏராளமான மக்கள் இந்தியா முழுவதும் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை விடுமுறை எடுத்து வருவதென்றால் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தான் விடுமுறை எடுத்து வருவார்கள். இங்கே வந்து உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இங்கு நடக்கிறது. மேலும் இந்த சித்திரை திருவிழாவை பொறுத்தவரை திருவிழாவில் 7ஆம் திருவிழாவில் பரதநாட்டிய போட்டி நடைபெறுகிறது. குழந்தைகளுடைய பரத கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் நாங்கள் பரதநாட்டிய போட்டி மாவட்ட அளவு நடத்தி வருகிறோம். 8ஆம் திருவிழாவில் மாணவ செல்வங்களுக்கான அவங்களுடைய போட்டி திறமையை வலுப்படுத்தக்கூடிய பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டிகள் நடத்தி வருகின்றோம். 3ஆம் திருவிழாவிற்கு வினாடி வினா போட்டி நடத்தி வருகின்றோம். பஜனை போட்டி, இப்படி பல்வேறு போட்டிகள், ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இந்த போட்டியில கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இந்த திருவிழா வந்தோடனே போட்டியில் கலந்து கொள்ளும். மேலும் 5, 7, 5ஆம் திருவிழாவிலும் 7ஆம் திருவிழாவிலும் மிக பிரம்மாண்டமான இன்னிசை நிகழ்ச்சி நடக்கும். 9ஆம் திருவிழாவில் வந்து பால்குட ஊர்வலம். இந்த பால்குட ஊர்வலம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிக பிரம்மாண்டமான பால்குட ஊர்வலம் கூட்டால்முட்டில தான் நடக்கும். மார்த்தாண்ட

0: வள்ளூர் குறும்பேற்றி பகவதி அம்மன் ஆலயத்திலிருந்து தொடங்கக்கூடிய ஊர்வலம் சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து வருவார்கள். பக்தர் வெள்ளத்தில் வரும்போது இன்று காலைக்கு 7 மணிக்கு தொடங்கிய பால்குட ஊர்வலமானது இங்கு வந்து சேரும் போது 2 மணி நேரம், அது 2 மணி வரை ஆகியிருந்தது. அந்த அளவிற்கு மக்கள் கூட்டமாக வந்தது. அந்த பிரம்மா அந்த பால்குட ஊர்வலத்தில் வேல் குத்தக்கூடிய காவடி வேல் பறக்கும் காவடி பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. நாளை வந்து 10ஆம் திருவிழா முன்னிட்டு நாளை அம்மன் தென்வீதி ஆராட்டு. அம்மன் தென்வீதி ஆராட்டில் அந்த நம்ம ஆலயத்துடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய குமரேசுதாஸ், செயலாளராக இருக்கக்கூடிய ராஜகுமார், பொருளாளராக இருக்கக்கூடிய நான், துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார், இணைச்செயலாளராக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் உட்பட 24 செயற்குழு உறுப்பினர்கள் முன்னிட்டு நாங்கள் பிரம்மாண்டமான ஒரு தென்வீதி ஆராட்டு நடக்கும். தென்வீதி ஆராட்டு முடிந்தவுடன் வந்து கொடியிறக்கிற பின்னர் 12 மணிக்கு மேல் வானில வர்ணஜாலம் காட்டக்கூடிய அளவுக்கு வானவேடிக்கை நிகழ்ச்சி நடக்கும். கூட்டாகுமூடி என்றாலே கம்பம் என்றுதான் எல்லாருக்கும் சரி, சிறிய குழந்தைகளோட இன்றைக்கு கம்பம் வானவேடிக்கையாக மாறியது. இன்னைக்கு இப்ப ஏராளமான சின்ன குழந்தைகள் நம்ம தீபாவளிக்கு நம்ம பட்டாசு கொளுத்துவோம், ஆனா கூட்டாகுமூட்டு கம்பம் வந்து பார்க்கக்கூடியதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த அளவிற்கு அந்த வானவேடிக்கை நிகழ்வு பார்க்கும்போது அவ்வளவு அருமையாக இருக்கும். இப்படி இந்த நிகழ்வுகள் இந்த திருவிழாவுடைய மிக சிறப்பான நிகழ்வுகளாக நடக்கிறது. இந்த திருவிழாவில் அது மட்டும் இன்னைக்கு பால்குட ஊர்வலத்தில் மட்டும் சுமார் 15,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். நாளைக்கு ஆராட்டு நிகழ்ச்சி ஒரு 20,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள். நாங்கள் எல்லாம் இந்த புண்ணிய பூமியில் இந்த கூட்டாள்முடல் பிறந்ததற்காக பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். இந்த 10 நாள் திருவிழாக்கள் என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னீங்க, வான வேடிக்கை அதாவது கம்பங்கட்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயதுல கேட்ட ஒரு கூட்டாலமூடு கம்பங்கட்டு அப்படின்னா பேர் போன ஒரு விஷயம். இன்னொரு சின்ன ஒரு சந்தேகம் கூட இருக்கு, அதாவது முன்னாடி வந்து கூட்டாலமூடுல கம்பங்கட்டு வந்து போட்டியாக நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அந்த மாதிரி நடக்குதா சார்?
0: இப்ப அரசினுடைய போட்டியாக
1: நடைபெறுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியை வந்து மணிகண்ட பிரபு தொடங்குறாங்க.
2: இப்ப நம்ம கூட்டாலமூடு அருள்மிகு பத்ரீஸ்வரன் கோயில தான் நிற்கும். அதாவது பிற்காலத்துல தேவ பிரசனம் பார்க்கப்பட்ட போது பத்ரகாளி அம்மன் என்று வழிபாடு செய்யப்பட்ட இந்த அம்பாள் சாந்த ரூபினியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பத்ரீஸ்வரி என தெரிய வந்ததும் கூட்டங்குழி விளை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில், அதன் பின்னர் கூட்டாலமூடு அருள்மிகு ஸ்ரீ பத்ரீஸ்வரி அம்மன் கோவில் என மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது இந்த அம்பாள் நிறைய அதிசயம் நடத்தியிருக்காங்க. அதாவது காலரா நோயிலிருந்து கூட மீட்டிருக்காங்க. அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தெற்கு பகுதி முழுவதும் காலரா என்னும் கொடிய நோய் பரவிச்சுங்க. கூட்டாலமூடு மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இந்நோயால் பாதிக்கப்பட்டன. ஊரே சோகத்தில் மூழ்கியிருந்த நேரத்துல 8 குழந்தைகள் பெற்ற பெண்மணியின் 7 குழந்தைகள் மற்றும் அவருடைய கணவனும் இந்த காலரா நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இறுதியாக இருந்த ஒரே ஒரு மகனும் காலரா நோயால் பாதிக்கப்பட்டான். அந்த நேரத்தில் அந்த பையனும் இறந்துருவான் அப்படின்னு அந்த அம்பாள் நினைச்ச அந்த அம்மன் வந்து ரொம்ப அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கோயிலுக்கு வந்து அம்பாள் முன்னாடி அந்த பையனை கடத்தி ராத்திரியும் பார்க்காம அழுது வேண்டினாங்க. அப்போ பீடத்தோட சின்ன விளக்கு மட்டுமே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. முடியல, குழந்தையினுடைய தலையில எந்த அசைவுமே இல்லை, கண்ணும் அசையில. அந்த அளவுக்கு தாய் வந்து அசதியா உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல ஒரு பெண்மணி தோன்றி வலது கையால் அந்த குழந்தையை தடவி நோயிலிருந்து உன் மகன் குணமடைந்து விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தாய் விழித்தெளிந்த போது குழந்தை அமைதியுடன் இருந்தது கண்டு திருக்கிட்டாள். இறந்து விட்டதோ என எண்ணி ரொம்ப பயந்தாங்க. ஆனா அந்த குழந்தை ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருந்தான். மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்த அந்த தாய் வாழைப்போலை ஒண்ண வந்து அம்பாளுக்கு காணிக்கையாக செலுத்தினாங்க. அந்த நிகழ்வை நினைவூட்டும் வகையில் இன்னைக்கும் 1000 வாழைப்போலைகளை பக்தர்கள் அம்பாளுக்கு காணிக்கையா செலுத்துறாங்க. இப்ப நம்ம இன்னொரு கோயில் நிர்வாகி சந்திக்கலாம். வணக்கம் ஐயா, இந்த அம்பாள் கோயில் பத்தி உங்களுக்கு தெரிந்த தகவல் எல்லாம் சொல்லுங்க.
3: வயோதிகம் வந்தால் தந்தையை தனியன் தாங்குவது போல் ஆலமரம் தன் விருதுகளால் தாங்கப்பட்டு செழுமையுடன் வளர்கிறது. இங்கு ஒரே ஆலமரத்தின் விருதுகள் பல கூடி கூட்டாலும் மூடாய் ஆனது குன்றியே. ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் இக்கூட்டாலும் மூட்டில் நிழலில் குழுவிட்டிருப்பது இவ்வாலய சிறப்பாகும். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தெற்கு பகுதியில் முழுவதும் காலரா எனும் நோய் பிடிபட்ட போது கூட்டாலும் மூடு சுற்றியுள்ள பகுதி மக்களும் இந்நோயால் பாதிக்கப்பட்டனர். ஊரே சோகத்தில் மூழ்கி இருந்த நேரத்தில்

0: ஒரு தாய் எட்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தால் ஏழு குழந்தைகள் இறந்து விட்டது. அந்த ஒரு குழந்தை மீது இருந்தது. அந்த ஒரு குழந்தையும் பறிகொடுக்க விரும்பாத அந்த தாய் இந்த அன்னையின் பாதத்தில் வந்து சரணடைந்தார். அது இரவு வேளை. காலையில் இருந்து பார்த்தபோது அந்த குழந்தை கண் பிடித்திருந்தது. மிக அவசியமான ஒரு செயலாக மாறி மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைந்த அந்த தாய் வாழைக்குலையை காணிக்க வைப்பதாய் வேண்டி வேண்டிக் கொண்டார்.
1: அருமையா சொன்னீங்க. பரம ஒரு பக்தியை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஷாமலா உமாதி.
1: எவ்வளவு வரணும்?
2: குளப்புறம்.
1: குளப்புறம் தமிழ் அறியாவும் இல்ல மலையாளம் தான் அறியா பற்றும்?
2: மலையாளம் தானே கூடுதல் அறியா.
1: மலையாளம் கூடுதல் அறியா. இப்ப நீங்க இப்ப என்ன செய்ய போகணும்? நீங்களா தேவி குறித்து எங்களுக்கு அறியாம போயாணும் இல்லைங்க? எந்தெங்கிலும் பாட்டங்களை பாடாமோ?
2: கணபதியை குறிச்ச ஒரு பாட்டு பாடாம்.
1: சரி, அப்ப நீங்க கணபதியை குறிச்ச ஒரு பாட்டு பாடம். ஓகே, நம்ம கேட்கலாம்.
2: அம்மே நாராயணா பறையா, கணபதியை குறிச்ச ஒரு பாட்டு.
1: சரி.

நேயர்கள் இதுவரை கூட்டாலுமோடு அருள்மிகு பத்ரீஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நம்மோடு இதுவரை இணைந்திருந்த ஐ மணிகண்ட பிரபு, ஆர் வதனஸ்ரீ பரமேஸ், நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா, நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் பிஸ்மி ஏ ஜெயக்குமார்.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை.

0: பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில் சீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
2: AGK College of Arts and Science, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
3: நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 இன்னிசை நேரம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் பி தம்புரான் பிள்ளை அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்களில் நல்ல மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரையிசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரையிசை, 10:05 நிலாமுற்றத்தில் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இருக்காது. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:45 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள், படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், 7:05 திரையிசை, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சியை தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் இடம்பெறும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

வில்லுக்குறி குளுமைக்காடு ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவிலில் அகில திரட்டு அம்மானை திரு ஏடு வாசிப்பு திருவிழாவில் நாளை அதிகாலை 3 மணிக்கும் ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருதல், நாளை அதிகாலை 3:30க்கு பணிவிடை. புத்தளம் பொறுத்தட்டு விளை ஐயா வைகுண்டபதி சித்திரை திருத்தேர் திருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு சரவிளக்கு மணி உகப்பெருக்கு ஐயா வைகுண்டர் திருத்தேரிலிருந்து பல்லக்கில் எழுந்தருளி திருத்தேர் வீதிவலம் வந்து மக்களிடம் சுருள் ஏற்று அருள் பாலித்து பதிபுகுதல். இன்றிரவு 9 மணிக்கும் நாளை அதிகாலை 4:30க்கும் பணிவிடை உகப்பெருக்கு. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தலம் திருவிழாவில் இன்று மாலை 6:15க்கு ஜெபமாலை திருப்பலி, நாளை காலை 6 மணிக்கு திருப்பலி. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: என்னக்கா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் ரேடியோ கேக்குறதுக்கு வந்து உட்கார்ந்துட்ட?
1: என்ன என்னோட ஃபேவரட் ப்ரோக்ராம் வரப்போகுது.
0: உன்னோட ஃபேவரட் ப்ரோக்ராமா? என்ன ப்ரோக்ராம் பத்தி பேசுற நீ?
1: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
0: அது மேலேயே உனக்கு அவ்வளோ ஆர்வம்.
1: நம்ம அம்மா சொல்லுவாங்கல்ல, அனுபவம் தான் சிறந்த பாடம் அப்படின்னு. எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு டைம் ஆகும்ல. அதான் அனுபவசாலிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: இது நல்லா இருக்கே. அம்மா, அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன சொன்ன?
1: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். செவ்வாய் தோறும் காலை மணி 10:30 மறக்காம கேளுங்க.

0: காற்றோடு கதை பேசிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேயர்களே, இனி கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை படர். படர் அப்படின்னா நினைத்தல், பரவுதல் அல்லது நினைத்து பார்த்து துன்பப்படுதல், இப்படி எல்லாம் பொருள் வரும்.
2: இதுக்கு உதாரணமா திருக்குறள்ல ஒரு அதிகாரமே இருக்கு, படர் மெலிந்து இரங்கல். அதாவது தலைவன் பிரிந்து சென்ற வேளையில் தலைவி அவனை நினைத்து துன்பத்தால் வருந்துவதை இந்த அதிகாரம் முழுவதுமா விவரிச்சிருக்காரு திருவள்ளுவர். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
3: This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good.
2: இன்னைக்கான இங்கிலீஷ் வேர்ட் ப்ரிவலன்ட். PREVALENT. ப்ரிவலன்ட் அப்படின்னா மிக பரவலா காணப்படுறது அல்லது வழக்கமா நிகழ்கிற ஒரு விஷயம், அதைத்தான் நம்ம வந்து ப்ரிவலன்ட் அப்படின்னு சொல்றோம்.
1: எக்ஸாம்பிள் பாத்துலாமா? These habits are more prevalent among young children. அதாவது இந்த பழக்கங்கள் இளம் குழந்தைகளிடையே இப்போது பரவலாக காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரிவலன்ட் அப்படிங்கிற வேர்டை நாம யூஸ் பண்ணிக்கலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறது ஓஷன் மெமரிஸ். அதாவது நினைவுகள் அப்படின்னா நமக்கு நம்ம மூளைதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? கடலுக்கும் நினைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கற்பனை எல்லாம் கிடையாதுங்க, உண்மையிலேயே இருக்கு. கிளைமேட் சயின்ஸ்ல சொல்லப்படுற ஒரு உண்மை கருத்து தான் இது, ஓஷன் மெமரிஸ். அதை பத்தி கொஞ்சம் கூட டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம்.
2: கடல்ங்கிறது ஒரு நீர்த்தொட்டி மாதிரி கிடையாதுங்க, அது வெப்பத்தை சேமிக்கும், காற்றினுடைய தாக்கத்தை பதிவு செய்யும், காலநிலை அடையாளங்களையும் வச்சிருக்கும். அதாவது கடல்ங்கிறது கடந்த காலத்தை விட்டுட்டு ஈஸியா வெளியே வராது, அதனுடைய அடையாளங்களை தனக்குள்ளேயே சுமந்துகிட்டு தான் இருக்கும். கடல் நீர் பொதுவா மெதுவாதான் சூடாகும், அதே மாதிரி மெதுவாதான் குளிரும். நம்ம ஒரு வருஷம் அதிக வெப்பமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்பம் கடல்ல நீண்ட காலம் இருந்துட்டே இருக்கும். அதனால

0: அடுத்த வருஷ கால்நிலை கூட பாதிக்கப்படும்.
1: அதாவது நாம பார்வையில தெரியற கடலோட மேல் நீர் வந்து சீக்கிரமே மாறிடும், டெம்பரேச்சர் வந்து டக்கு டக்குன்னு மாறிடும். ஆனா ஆழ்கடல் இருக்கு இல்லையா, அது வந்து பல நூற்றாண்டுகள் வரை கூட மாற்றம் இல்லாமல் இருக்குமா. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா டீப் ஓஷன்ல அப்படி ஒரு ட்ரேஸ் மாதிரி சேவ் ஆகி கூட இருக்குமா. அதனாலதான் விஞ்ஞானிகள்லாம் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஐஸ் கோர்ஸ் எப்படி இருக்கு, ஓஷன் செடிமெண்ட் ஸ்டடி பண்ணி அந்த பழைய கால கிளைமேட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க.
0: ஒரு பெரிய சைக்ளோன் இந்த கடலுடைய வெப்பநிலையும் மாறும், அந்த கடல்ல இருக்கிற உப்பினுடைய அளவு கூட மாறும். இந்த ஓஷியன் மெமரி ரிசர்ச் வச்சுதான் விஞ்ஞானிகள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. என்னெல்லாம்னா மான்சூன்ஸ் ப்ரெடிக்ட் பண்றது, குளோபல் வார்மிங் இம்பாக்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது, சைக்ளோன் பேட்டர்ன் பத்தி தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே இந்த ஓஷியன் மெமரி ரிசர்ச் வச்சுதான்.
1: இதுல ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, பூமியில இருக்கிற

0: மணி தேனைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களை, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் பி தம்புரான் பிள்ளை அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்களில் நல்ல மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: காற்றலையில் இனி மெல்ல தவழ்ந்து வருகிறது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: லா படிகாசையா
2: கேத்தலிக் ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வழிகாட்டுதலோட 40 வருட கல்வி அனுபவம் உள்ள
1: செயின்ட் ஜோசப் சட்ட கல்லூரிக்கு வாங்க. பிராக்டிக்கல் லேர்னிங், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்,
2: பெஸ்ட் டீச்சிங்கும் கிடைக்கும்.
1: BA LLB, BBA LLB,
2: LLB, LLM படிக்கும் வாய்ப்பு.
1: புனித ஜோசப் சட்ட கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
2: Phone 8925938618.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
5: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
4: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
6: திரவியம் எலும்பு முடிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
7: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
8: ரியா, தூத்து செயின்ட் ஜூன்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
7: அப்போ செயின்ட் ஜூன்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
8: செயின்ட் ஜூன்ஸ் காலேஜ், தூத்து.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
9: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
10: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி

0: சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆகலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
3: AGK College of Arts and Science, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
14: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
3: AGK College of Arts and Science, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
15: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
16: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
17: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
18: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
19: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
18: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
19: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
18: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
19: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
20: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
19: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
20: செல் நம்பர் 9488230666.

0: எல்லாத்துக்கும் மரம் உண்டு.
1: தட்டு முட்டுக்கு கட்டடம் கட்ட எல்லாத்துக்கும் மரம் உண்டா? சட்டங்களாக விட்டங்களாக
0: இருக்கும் மச்சான் காட்டுக்குள்ள. நீ எண்ணி பாரு மனசுக்குள்ள. தெரிஞ்சு சொன்னா இந்த புள்ள, நீ தேடி பார்த்தா புரியும் பின்ன.
1: ஓஹோ, இன்னும் என்னடி காட்டில் உண்டு? எடுத்து சொல்லடி என் கல்கண்டு.

0: பிசின் தருமே, பிழுந்தையலை உரம் தருமே, காடு அரக்கு தரும், விறகு தரும், நிலச்சரிவு தடுப்பு தரும் காடு.
1: ஆமடி மயிலே உன் சொல் தேரடி குயிலே, காடுகள் வளர்க்க நலம் பாடுகள் படுவோம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள்

0: இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மதுபோதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1,40,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5 மணி அளவில் வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தா ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டு நம்ம பார்த்துட்டு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நிறைய ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்விழி. அதனால எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோர்டு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பாக்கும்போது சின்ன காயந்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின் பாடி வந்து உள்ளணும். ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது வீணிட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோடு சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
0: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது

0: செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை மாவட்டம் பாபநாசம், அனவன் குடியிருப்பு, கோட்டைவளைப்பட்டி, பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15 மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா கழிப்பார் விலையில் பல இடங்களில் கரடிகள் உலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித குண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங் பாங்கன் பா, மெய்தே ஆய்னா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன் ஜீனா, தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 காலகடிகாரம் எட்டி பிடித்திருப்பது 6:40. இனிமை ததும்பும் இன்ப மொழியில் இன்னிசை மீட்ட வருகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் பா விஜய் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வெண்ணிதையால் சின்மை குரல்களில் வருகிறது அயன் திரைப்பட பாடல். ஹோ

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciencesல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarshipல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
3: AGK College of Arts and Sciences, autonomous, NACA+ accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ

0: பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
1: திரைசேலினி 96 படத்திற்காக பிரதீப் குமார் பாடியது.

0: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட்டோனமஸ் NACA பிளஸ் அக்ரெடிட்டட் காலேஜ். 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் கோயம்புத்தூர். கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
1: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college. 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.

0: நேர்களே, இன்றிரவு 8:05 நம்ம வீட்டு செல்ல குட்டிகளின் கலக்கல் பேச்சு, கலகல பாடல்கள், சூப்பரான கதைகள், விடுகதைகள் எல்லாமே நம்ம குமரி பண்பலை 101 வல வரணுமா? 2602429 0972 என்ற எண்ணுக்கு ஃபோன் பண்ணி நம்ம குட்டிஸோட திறமையை கேட்டு ரசிங்க. குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைசை.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
0: நேரம் 7:00. இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 தொடர்வது இன்னிசை நேரம். கேட்பதற்கு முன்,
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science-ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
3: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: நிகழ்ச்சியில் முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய பாடல்.

0: தொடர்வது மாவட்ட செய்திகள்.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில் அவர்கள்.
2: தென்காசியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நாடு முழுவதும் உழைப்பாளர் தினத்தை தொழிலாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பு அணியான சுதந்திர தொழிலாளர் யூனியன் சார்பில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் விவசாய அணியின் மாநில செயலாளர் முகமது அலி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் சாதிர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் தென்காச நகரப்பகுதியில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அதேபோல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கியும் கோடை வெயிலில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும் போது மக்களுக்கு நீர் மோர் பந்தலை திறந்தும் மரக்கன்றுகளை வழங்கியும் உள்ளிட்ட முப்பொரு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் உழைப்பாளி தின விழாவில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சுட்டரிக்கும் கோடை வெயிலால் புளியன்குடி எலுமிச்சை சந்தையில் ஒரு பழம் 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியன்குடி சுற்றுவட்டார பகுதிகளான வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், சக்கம்பட்டி, பொன்னையாபுரம், சிங்கிலிப்பட்டி, குமந்தாபுரம், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் எலுமிச்சை பழங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்யப்படும் எலுமிச்சை பழங்களை புளியன்குடியில் உள்ள புகழ்பெற்ற எலுமிச்சை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகின்றனர். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக எலுமிச்சை மலக்கு தேவை அதிகமாக இல்லாததால் விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 35 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த சூழலில் இந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து கோடை வெயிலின் தாக்கம் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளில் அதிகரித்து வருவதால் எலுமிச்சை மலங்களுக்கான தேவை அதிகரித்து உள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை மலை ₹230 முதல் ₹250 வரை விற்பனையாகிறது. சராசரியாக ஒரு பழத்தின் விலை 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கொளுத்தும் கோடை வெயிலால் குட்டை போல் காட்சியளிக்கும் குண்டார் அணை, கருப்பாநதி அணை, அடவினார் அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வறண்டு வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் தட்டுப்பாடு அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி

0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள 36 அடி கொள்ளளவு கொண்ட குண்டார் அணையானது கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழைக்கு முன்னரே நிரம்பியது. தற்போது வெயிலில் கடுமையாக கொளுத்தி வரும் நிலையில் குறிப்பாக இந்த வருடம் 100 டிகிரி பாராகீட் அளவிற்கு மேலாக சுட்டெரிக்கு வெயில் என்பது வாட்டி வதைத்து வருகிறது. அத்துடன் இந்த ஆண்டு துவக்கத்திலே கோடை மழையும் சரிவர பெய்யவில்லை. அணைக்கு தண்ணீர் வரும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவுவதால் அணைக்கு தண்ணீர் வரத்து முற்றிலும் நின்று போனது. இதனால் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து குண்டார் அணையானது தற்போது நீரின்றி குட்டை போல் வறண்டுள்ளது. மேலும் 132 அடி கொள்ளளவு கொண்ட அடைவினர் அணை, கடையநல்லூர் அருகே உள்ள 80 அடி கொள்ளளவு கொண்ட நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோடை காலங்களில் அணைகளை முறையாக தூர்வார வேண்டுமெனவும், மேலும் கடைமடைக்கு செல்லக்கூடிய கால்வாய்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டுமெனவும் விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் ஆண்டுதோறும் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 21ஆம் தேதி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சங்கரலிங்க சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், சந்தனம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று தனித்தனி தேர்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி அம்பாளும் எழுந்தருளி திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு 4 மாட வீதிகளிலும் வடம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றால மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் இங்குள்ள ஐந்தருவி மற்றும் சிற்றருவிகளில் மட்டும் குறைவாக தண்ணீர் வர துவங்கியது. வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்குமாகவும் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும்

திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனை கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சிப் பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 200,000 கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26 தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை 29 தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர்.
சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம்

0: வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:25.
2: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 63845-5511.
6: AGK College of Arts and Science, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance. Admissions open Coimbatore, conditions apply.
7: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
8: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
9: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
10: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
11: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24

0: மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கோடை காலத்தில் வெப்ப அலையிலிருந்து கால்நடைகளை பராமரிப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கறவை மாடுகளுக்கான கோடைகால பராமரிப்பு, அடைக்கப்பட்ட அல்லது நெருக்கமான இடத்தில் கால்நடைகளை கட்ட வேண்டாம், கொட்டகையினை சுற்றி விரைவாக வளரும் நிழல் தரும் மரங்களை நடுவதன் மூலம் கொட்டகையின் உள்பகுதியினை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம், நீர் தெளிப்பான் அமைப்பது, குளிர்ந்த நீரினை கால்நடைகளின் மூலம் தெளிப்பது, மின்விசிறி அமைப்பது ஆகியவை மூலம் கோடை வெப்பத்தினால் ஏற்படும் அயற்சியினை தவிர்க்கலாம். மேலும் மாட்டுக் கொட்டகையின் கூரைக்கு மேலேயும் நீர் தெளிப்பான் அமைக்கலாம். இதனால் பால் உற்பத்தி அதிகரிக்கும். கால்நடைகளுக்கு ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறையாவது குடிப்பதற்கு உகந்த குடிநீர் கொடுக்க வேண்டும். கறவை மாடுகளுக்கு எப்பொழுதும் தண்ணீர் கிடைக்கும் வகையில் தண்ணீர் தொட்டியை அமைக்க வேண்டும். மாடுகளை தண்ணீர் குடிக்க செய்யும் போது கலப்பு தீவனத்தை தண்ணீரின் மேல் சிறிதளவு தூவுவதால் கால்நடைகளின் மாடுகளின் தண்ணீர் பருகும் தன்மை அதிகரிக்கும். இதுபோன்ற காலகட்டங்களில் உப்பு கட்டிகளை கொட்டகையில் தொங்க விடுவதனால் கால்நடைகளின் மாடுகளின் தண்ணீர் பருகும் தன்மை அதிகரிக்கும். கோடை காலங்களில் மாடுகளை காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலையில் 3 மணி முதல் 7 மணி வரையிலும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். கால்நடை தீவனங்களை வெட்ட வெளியில் போட வேண்டாம். கறவை மாடுகளில் மாலையில் பால் கறக்கும் நேரத்தை தாமதப்படுத்த வேண்டும். கால்நடைகளின் தீவன தேவைகளை பூர்த்தி செய்ய மண்ணில்லா நீரியல் பசுந்தீவன உற்பத்தி, அசோலா ஆகியவற்றை மேற்கொள்ளலாம். பருவமழை காலங்களில் பசுந்தீவனம் அதிகமாக இருக்கும் பொழுது அவற்றினை ஊறுகாய் தீவனமாக மாற்றி கோடையில் உணவாக அளிக்கலாம். எருமை மாடுகள் வளர்ப்போர் குளியல் தொட்டிகளை உருவாக்கி மாடுகளை வெயில் நேரங்களில் அத்தொட்டிகளில் விடும்போது வெப்ப அயற்சியிலிருந்து மாடுகளை பாதுகாக்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இறச்சக்குளம் வி தம்புரான் பிள்ளை அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை. பேச்சுப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை உரங்களுக்கு இணையானது உலகில் எதுவும் இல்லை. இயற்கை உரங்களின்றி மண்மகளின் மகிழ்ச்சியான மனத்தை காண முடியாது. மண்ணின் தரம் காப்போம், வேளாண்மை போற்றுவோம். உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் இறச்சக்குளம் வி தம்புரான் பிள்ளை அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க, இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: என்னுடைய பேர் தம்புரான், இறச்சக்குளம்.
3: நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் ஒரு 45 வருஷம் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்.
3: உங்க வீட்டுல எத்தனை பேரு?
4: என் பையன் ரெண்டு, பொண்ணு ஒண்ணு.
3: எல்லாருமே வேற வேலை தான் பாக்க?
4: எல்லாரும் வேற வேலை. ஒரு பையன் இந்து காலேஜ்ல வேலை பார்க்கலாம், ஒரு பையன் இறச்சக்குளம் ஜங்ஷன்ல வந்து காப்பி கடை வச்சிருக்காரு, ஒரு பொண்ணு சும்மா தான் இருக்கு, அவர் வாத்தியாரா இருக்காரு.
3: கல்யாணம் பண்ணி கொடுத்து
4: பண்ணியாச்சு, மூணு பேரும் கல்யாணம் பண்ணி. இந்த விவசாயத்துல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் மூணு பிள்ளைகளையுமே நான் கல்யாணம் கழிச்சு கொடுத்தேன்.
3: ஆரம்ப காலத்துல இருந்தே விவசாயம் மட்டும்தான்?
4: விவசாயம் மட்டும். வாழை சாகுபடி உண்டு, இந்த நெல் சாகுபடி உண்டு, கத்திரி தோட்டம் போட்டிருக்கேன், இல்ல எதுவும் நான் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது வர நஷ்டம்னு சொல்ல முடியாது. கை

0: வச்சு நாங்க அறக்கும் போது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் இருந்து ஆள் வச்சு அறக்கும் போது. இப்போதைக்கு வந்து மிஷின் வந்ததுக்கு பிறகு ஒரு அளவுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க, நான் வந்து நெல் வாழை கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன். மொத்தம் எத்தனை ஏக்கர்ல சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நாங்க இப்ப 15 ஏக்கர் நெல் சாகுபடி மட்டும் இப்ப பண்ணிட்டு
1: இருக்கோம். இப்போ கத்திரி வாழை எல்லாம் இல்ல?
0: இல்ல இல்ல,
1: ஒரு சமயம் போட்டிருந்தேன்
0: போட்டிருந்தேன்.
1: இப்ப நெல் விவசாயம் மட்டும்?
0: நெல் விவசாயம் மட்டும்தான்.
1: இப்போ என்ன நெல் வந்து இப்ப அடுத்த போகத்துக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க?
0: நாங்க வந்து இப்போதைக்கு ஒரு 2 வருஷம் மட்டும் DP5 அந்த ரகம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுல அதுதான் நாங்க எப்பவும் போட்டுருக்கோம். அப்புறம் DP3 இந்த 2 ரகம் தான் எங்க ஊர்ல போட்டுட்டு இருக்கோம். இந்த DP5 வந்து எங்களுக்கு போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் நெல் வளர்ச்சல் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த நெல் பயிர் வந்து கீழே விழாது, அதனால விவசாயிகளுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கு. கீழே மழை நேரத்துல கீழே விழுந்துட்டு சொன்னா ஒன்னும் கிடைக்காது, அது அறக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். அதனால ஒன்னும் நமக்கு கிடைச்சிடாது. அதனால DP5 வந்து நல்ல ரகம். இப்போதைக்கு வந்து இப்ப புது ரகம் ஒண்ணு வந்திருக்கு, 50-21 வந்திருக்கு. அதை நாங்க இந்த வருஷத்துல இருந்தா போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டோம்னா அது வந்து ரொம்ப விசேஷமான லாபம் மாதிரி எங்களுக்கு தெரியல, மேல மேல தெரியலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ கன்னி பூவுக்கு நீங்க என்ன மாதிரியான நெல் போடுறீங்க? கும்ப பூவுக்கு என்ன போடுறீங்க?
0: கன்னி பூ DP5 தான், 50-16 DP5. கும்ப பூ வந்து DP3
1: சாகுபடி பண்ண அனுபவம் இருக்கா? என்னென்ன நெல் ரகங்கள் பண்ணீங்க?
0: செந்தின்னு ஒரு நெல் வந்திருக்கு, அப்புறம் சம்பான்னு ஒரு ரகம் வந்திருக்கு, அப்புறம் வந்து பொன்னின்னு ஒரு ரகம் வந்திருக்கு, வீரடங்கன் ஒரு நெல் வந்து, அப்புறம் பொன்னுருவி அப்படி வந்து. அதெல்லாம் வந்து நாங்க கை அறப்பு வரக்கூடிய நேரம், ரொம்ப அப்பெல்லாம் லாபம் கிடைக்காது. அதாவது ஏதோ நாங்க எங்களுக்கு உள்ள தொழில் பண்ணணும்ங்கிறதுனால அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து இப்ப புது ரகம் வர்றதுனால ஒரு அளவுக்கு எல்லாத்துக்கும் லாபம் இருக்கு.
1: இப்போ நீங்க இந்த புது ரகங்களுக்கு நெல் விதைகள்லாம் எங்க வாங்குறீங்க?
0: வாங்குது புறாவே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல தான் வாங்குவோம். ஆமா,
1: அவங்க சொல்படிதான் நீங்க போடுறீங்க?
0: ஆமா, அவர் சொல்படிதான் கேட்டுட்டு.
1: இப்போ நீங்க வாங்கக்கூடிய இந்த நெல் ரகங்கள்லாம் எத்தனை மாத கால பயிர்?
0: இது வந்து 115 நாள் தான். DP5ங்கிறது வந்து 115 நாள் கரெக்டா. நம்ம தண்ணி அடிச்சு அதுக்கு உரம் போட்டு கொடுத்தா கரெக்டா 115க்கு அறக்கலாம். அப்ப ஆடுதுறையும் அதே மாதிரி 115 தான். DP3 வந்து 145 நாள், அது நாத்து பாவையும் நாங்க நடுவோம், 145 நாள். அதுவும் கரெக்டா வந்து உரம் போட்டு தண்ணி அடைச்சி கொடுத்தா தான் அதே நாள் அறக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிந்தும், வேற ஒண்ணும் இல்ல, விளைச்சல் அதே அளவுல இருக்கும்.
1: இப்போ நீங்க உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல எல்லாரும் உங்க ஏரியாவில ஒரே மாதிரி போட்டா தானே உங்களுக்கு அறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி வாய்ப்புகள் கரெக்டா?
0: எங்க இடங்களை மேக்ஸிமம் ஒரே நெல் தான் ஒவ்வொரு இடத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். சில தண்ணி தட்டுப்பாடு உள்ளது, சானல் வெள்ளம் வர்றது கொஞ்சம் பிந்தும், அங்க நாங்க இந்த ஆடு துறையை போடுவோம். அது 10 நாள் குறவு, அதனால ஆடு துறையை போடுவோம். அப்படி அதுல கொஞ்சம் குறைஞ்ச ரகங்கள்ல இந்த சானல் வெள்ளத்தை நம்பி போடுது. குளத்து பாசனத்துல வந்து நாங்க தைரியமாட்டு DP5 தான் போடுவோம், நல்ல விளைச்சல் இருக்கு.
1: உங்களுக்கு வந்து தண்ணி எல்லாம் பரவாயில்லையே, எல்லா இடங்களும் தண்ணி வரக்கூடிய ஏரியா தானே?
0: நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல தண்ணிக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை, அணைகள்ல தண்ணி இருக்கு. சமயத்துக்கு கலெக்டர் திறந்து விட்டு தாரங்க, அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, தண்ணியெல்லாம் தாராளம் கிடைச்சிக்கிட்டு.
1: இப்போ நீங்க சொன்னீங்க, நான் வந்து 50-16 பொன்னி இந்த மாதிரி ரகங்கள், ஆடுதுறை ரகங்கள்லாம் நாங்க தேர்ந்தெடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் நீங்க உரங்கள் எப்படி கொடுக்கறீங்க, நிலத்தை எப்படி பயன்படுத்துறீங்க?
0: அதாவது இப்போதைக்கு வந்து பூராவே நடவு வந்து கொஞ்சம் நஷ்டங்கிறதுனால நாங்க துளி விதை தான் விதைக்கும்.
1: துளி விதைனா?
0: துளி விதை மண் நீர்ல விதைக்குது, வயல் நல்ல துளியில உழுதுகிட்டு நீர்ல விதைப்போம். நீர்ல விதைச்சு 13வது நாள் களைக்கொல்லி போடுவோம். களைக்கொல்லி வந்த பிறகு கொஞ்சம் களைகள் கிடையாது, அதனால களைக்கொல்லி போடுவோம். அதுல இருந்து கூட 5 நாள் கழிச்சு 20 ஆணத்து ஒரு ஏக்கருக்கு 1.5 மூட பாக்டம்பாஸ் போடுவோம், இல்ல DAP உரம். இப்ப DAP உரம் கொஞ்சம் தட்டுப்பாடு, அதனால நாங்க வந்து பாக்டம்பாஸ் போடுவோம். நேரே 15வது நாள் இந்த போட்ட 15வது நாள் வந்து இதே மாதிரி ஒரு 1.5 மூட போடணும், ஒரு 60 கிலோ, 60 கிலோ கணக்கு பண்ணி போட்டா நல்லா இருக்கும். 45வது நாள் அதே மாதிரி போடணும். அதுக்கு பிறகு தேவைப்பட்டா ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ யூரியாவோ ஏதோ போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் யூரியாவை நாங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ண எடுக்க மாட்டோம். அது ஏன்னு கேட்டாக்க, யூரியா விடும்போது பயிர் தன்மை வளர்த்தி கூடுது. வளர்த்தி கூடும் போது வந்து மழை காலத்துல வந்து அந்த பயிர் சரியதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அது இந்த யூரியாவை நாங்க யூஸ் பண்ணது கொஞ்சம் குறவு.
1: மத்தபடி வந்து சாணி இந்த மாதிரி எல்லாம் உரம்?
0: சாணிலாம் இப்ப கிடையவே செய்யாது, யாருக்கும் சாணி போடவும் முடியாது, மாடே கிடையாது. அப்புறம் சாணி போடணுமானா ஒரு ஏக்கருக்கு வந்து இப்ப ஒரு 5 டிராக்டர் நாங்க அடிக்கணும்னு சொன்னா 5 டிராக்டர் 30,000 ரூபாய் ஆகும். அந்த நெல்லு விளையவுடைய நெல்லே 30,000 ரூபாய் தான் காணும். அதனால நாங்க சாணி உரம் யாருமே போடு கிடையாது, சாணியோ குலையோ ஒன்னும் கிடையாது. இப்ப நாங்க என்ன செய்யணும் கேட்டா, அந்த உளுந்து வத்தாராங்க, அந்த உளுந்து வாங்கிட்டு வந்து குலைக்கு பதில் உளுந்த வச்சுக்கிட்டு கொஞ்சம் காய் பருவம் வரும், ஆனா காய் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நித்து எடுக்கிறதுக்கு. நாங்க அதையும் அழிச்சு பயிராட்டாக்கிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் மகசூர் கொஞ்சம் அதுல கொஞ்சம் கூட இருக்கு. நல்லா இப்ப ஒரு 10

0: சக்கரில் உளுந்து போடுறேன், எடுக்குதுக்குன்னு போடல, குலைக்காக போடுறது. முன்னாலே நிறைய பேர் உளுந்து நெத்தெடுக்க வருவாங்க, நட வருவாங்க, களப்புறைக்க வருவாங்க. இப்போ யாருமே அந்த தொழிலுக்கு வரமாட்டான். அதனால தான் இப்போ விவசாயம் பாதிக்கணுமானா பெண்கள் வராதனால தான். இப்ப அதெல்லாம் முன்னால வந்து எல்லா வேலையும் செய்யிட்டு இருந்தாங்க.
1: நீங்க சொன்னீங்க நான் உளுந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த உளுந்த நாங்க மடக்கி உழுதா எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அடுத்த பருவத்துக்கு அந்த கொஞ்சம் உர அளவுகளை நாங்க குறைச்சு போட்டா போதும். இந்த உரங்களே எங்களுக்கு
0: நல்லா இருக்கும். உரம் குறைச்சி போட்டாலும் நல்லா இருக்கும். அதுக்கு தக்கன கூட போட்டாலும் இந்த பயிர் தன்மையை பொறுத்து நம்ம போட்டா விளைச்சல் அதிகமா இருக்கும். அதாவது உளுந்து இருக்குன்னு உரத்தை குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. நம்ம பயிரினுடைய வளர்ப்பை பார்த்து எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன நம்ம போட்டா நல்லாதான் இருக்கும். 1.25 மேனி வர விளையும்.
1: அதாவது
0: 1 ஏக்கருக்கு 1.25 மேனின்னு சொன்னா 32 கோட்டை வர இருக்கும். நம்ம அதை ஒழுங்காக முறை செய்யலன்னு சொன்னாதான் நஷ்டம் நஷ்டம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால நெல் விளையும், பயிர் விளவுடைய முறைப்படி செய்தால் விவசாயிகளுக்கு நஷ்டம் கிடையாது. நஷ்டப்படணுமானா விவசாயிகள் சரியா நிலங்களை கவனிக்காம, உரம் போடாம, களக்கொல்லிகள் அந்த டைமுக்கு போடாம எடுத்தனால விவசாயிகள் நஷ்டப்படுவாங்க.
1: இப்போ நீங்க வந்து கரெக்டான பருவம் வந்து எப்படி பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு நீங்க பண்றதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும்.
0: எனக்கு அனுபவத்துல என்னுடைய அனுபவம் தான், படிப்பு குறைவு, அனுபவம் கூடுதல், விவசாயத்துல அனுபவம் கூடுதல். என்னென்னது எந்த நேரத்துக்கு செய்யணுமோ, எந்த மழையானாலும் அந்த நாள் கணக்கு பண்ணி நான் அந்த வேலையை செய்திருவேன். அதனால எனக்கு விவசாயத்துல நஷ்டம் கிடையாது. நான் விவசாயத்திலே தான் இவ்வளவு காலமுமே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நஷ்டம் எனக்கு கிடையாது. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 4 டிராக்டர் இருக்கு, அறுப்பு மிஷின் வச்சிருக்கேன், வேற வண்டி கொண்டு வந்து நாங்க அறுப்போம், அதுல எல்லாம் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இதனால விவசாயத்துல இப்போதைக்கு நஷ்டம் இல்லை.
1: அதாவது ஆள் பற்றாக்குறைக்க வேண்டிதான் நமக்கு வந்து மிஷினரிஸ் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டு இருக்கீங்க.
0: ஆமா,
1: எல்லா மிஷினும் உங்களுக்கு
0: உண்டு.
1: அதை வச்சே
0: நாங்க செய்திருவோம்.
1: இப்ப விதைக்கிறது நீங்க சொன்னீங்க, நாங்க வந்து தொழி விதைப்பு முறை அப்படின்னு சொன்னீங்க. அதாவது தொழில் விதைப்பு முறையும் நம்ம கைனால வீசிதான்
0: விதைக்கணும். கைனால வீசலாம். இப்ப ஒரு மிஷின் வந்திருக்கு, அதெல்லாம் நாங்க ரொம்ப விரும்பல. நாங்க அந்த கை விதை தான் எங்களுக்கு அது நல்லா இருக்கு. பாதி வயல பாதி பெய்கிட்டு இருக்கும். பாதியில போனால அந்த நாத்து குறையும் போது ரெண்டாவது எடுத்து வைக்க மாட்டாங்க. நடுவுல நடவு இருக்காது. அந்த இடத்துல உள்ள நெல் நமக்கு இப்ப கிடைக்காது. கை விதை அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடமுமே அந்த வித்து விழும். அதனால நமக்கு பாதிப்பு கிடையாது. அதனால மேக்ஸிமம் கை விதை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ விதப்புல வந்து நம்மளுக்கு வந்து நெல் வந்து கொஞ்சம் குறவா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கை விதைப்பு முறைனா நம்ம நிறைய நெல் நம்ம
0: நாங்க அளவுதான். அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து 30 கிலோ நெல், 30 கிலோ விதை இருந்தா போதும். ஒரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணி தான் போடணும். 30ல 5 கிலோ குறைக்கலாம், 25 கிலோ வேணாலும் போடலாம். 30 கிலோ இருந்தா கொஞ்சம் கூடுதல் இருந்தாக்கி நம்ம தேவையில்லைன்னு சொன்னா நாங்க அதை லேசா புடுங்கி வேற வயல நட்டுருவோம். ஒரு அளவுக்கு தான் அந்த பயிரில் விடலாமே தவிர, ஒரு ஏக்கருக்கு 6 மரக்காய் வித்து 6 மரக்காய்ன்னு சொல்லும் போது 30 கிலோ விதை மட்டும்தான் விதைக்கணும்.
1: இதே மிஷின் நடவுல இதுதான் குடுக்கறீங்க?
0: மிஷின் நடவுக்கு வந்து இதேதான் மிஷினுக்கு வந்து விதைய கொஞ்சம் குறைக்கலாம், நாத்து வந்து அதுக்கு தக்கறதான் இருக்கும். அது வந்து இப்ப செலவுகள் பார்க்கும் போது 2-1 தான். இப்ப எங்களுக்கு நடவு இல்லாம நாங்க விதைச்சதுக்கு பிறகு விவசாயிகளுக்கு ஒரு 5000 ரூபா 10000 ரூபா கூடுதல் தான் கிடைக்கும். நடும் போது ஒரு ஏக்கர் நடதுக்கு வந்து 5000 ரூபா ஆகுது. மிஷின் நட்டாலும் செய்தான், நாங்க ஆள் வச்சு நட்டாலும் ஒரு ஏக்கர் நடதுக்கு 5000 ரூபா ஆகுது. இந்த 5000 ரூபா எங்களுக்கு இந்த விதையில வந்து லாபம். இது செலவுகளுக்கான, அதனாலதான் அது ஒண்ணு. முன்னாடி நம்ம கையறப்பு அறக்கும் போது ஒரு ஏக்கர் அறத்தா 5 கோட்டை நெல் வர நாங்க கொடுத்துருக்கோம் அறக்குதுக்கு. இப்ப வந்து அது அறக்கிறதுக்கு மட்டும் 5 கோட்டை நெல் அறக்கிறதுக்கு 2 கோட்டை நெல் சூடடிக்கிறது கொடுப்போம். அதாவது தனி மிஷின். இப்ப இதெல்லாம் தவிர்த்து இந்த அறுப்பு மிஷின் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து இப்ப 1 ஏக்கர் அறக்கிறதுக்கு 1 மணிக்கு 10 நிமிஷம் ஆகும்.
1: அவ்வளவுதான்.
0: ஆமா, 1 ஏக்கர் அறக்கிறது 1 மணிக்கு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துக்கும் 1 மணிக்கு வந்து 2700 ரூபா. அப்ப நமக்கு 1 ஏக்கர் வந்து 3000 ரூபாய்க்கு உள்ள அறுத்துறோம். அப்ப நமக்கு 2.25 கோட்டை நெல் தான் நமக்கு செலவாகும். பாக்கி அதுல உள்ள லாபம் கிடைக்கும். இப்ப லாபம் இதுலயும் மேல் கிடைக்கணுமானா பெண்கள் வயல்ல வந்து வேலை செய்யணும்.
1: களைக்கு
0: வந்து நம்ம களைக்கொல்லி வந்தனால விவசாயிகள் கொஞ்சம் தப்புறாங்க.
1: இப்போ களை எடுக்கிறதுக்கும் ஒரு சில மிஷின்ஸ் இருக்குல்ல, வீடர்னு ஒரு மிஷின் இருக்கு.
0: அதாவது மிஷின் நடவு நட்டாதான் அதை வச்சு எடுக்க முடியும். இந்த கை விதையிலோ கை நடவுலையோ அந்த களையை அதை வச்சு எடுக்க முடியாது. அந்த லைன் சப்பா நடவுன்னு சொல்லுவாங்க. ஜப்பா நடவு நட்டா அந்த வரிசை நடவு, அதுதான் ஜப்பா நடவுன்னு நாங்க சொல்லுது. வரிசை நடவு நட்டா அந்த மிஷினை வச்சு உருட்டுனாலும் ரெண்டாவதும் ஆள் வச்சு களை எடுக்கணும். அதாவது அந்த மூட்டு பக்கத்துல உள்ளது வந்து அந்த மிஷின் எடுக்காது, 2 வாட்டி அடிக்கணும். ஒரு மிஷின் வச்சு அடிக்கிறதாக இருந்தா 1 ஏக்கருக்கு 4 ஆள் ஆகும்.

0: ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம் கேட்பாங்க ஆம்பளை ஆளு. முன்னால வந்து பொம்பளை ஆள் வந்து வந்தான்னு சொன்னா ஒரு நாளைக்கு காலையில 9 மணிக்கு வந்தா 3 மணி வரை பறப்பாங்க. ஒரு ஆளுக்கு 390 ரூபா 400 ரூபா சம்பளம். அப்ப இப்ப 4 பேர் விடும்போது 4000 ரூபா ஆகுது. அதுல 10 பேர் விட்டா 1 ஏக்கரை நல்ல முறையில பறச்சிட்டு வந்துருவாங்க. இந்த மிஷின்ல விட்டா பாதி தான் வரும், பாதி வராது.
1: ஆள் தேவைப்படும்.
0: துப்புரவா வயல்ல களை எடுக்கணுமானா ஆள் தேவைப்படும். எந்த மிஷினுமே எடுக்காது.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நல்ல நம்ம பராமரிப்பு கொடுத்தா நம்மளுக்கு வந்து 1 ஏக்கர்ல 1.5 மணி 1.75
0: மணி வரை
1: கிடைக்கும் சொன்னீங்க. இப்போ இத வந்து விற்பனைக்கு நீங்க எங்க அனுப்புறீங்க?
0: கொள்முதல் பண்ணுவாங்க, அரசாங்கம் பண்ணுவாங்க. விவசாயிகள் வந்து நீங்க என்ன கேட்கானு கேட்டா உடனே போனா நீங்க ஒரு வில்லேஜ் ஆகியில் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாருங்க, கரந்தி தரிசித கொண்டு வாருங்க. நாங்க இப்ப பயிர் மேக்ஷன் வச்சிருக்கூடிய ஆளு, சொந்த நிலம் வச்சிருக்கூடிய ஆளு யாருமே பயிர் விடுது கிடையாது.
1: அவ்வளவு பேருமே
0: குத்துவை நிலம், அம்புடுமே பாட்டக்காரர் தான். நாங்க பாட்டக்கார போய் எங்களுக்கு ஒரு கரந்தி தரிசின்னு கேட்டா உடம்பு சகாரம் யாரா தருவாளா? நாங்க கொள்முதல்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா விவசாயி நெல்லு கொண்டு வந்தா ஏதோ ஒரு காரணம் சொல்லாம பேரை கேட்டுக்கிட்டு அந்த நெல்லை எடுக்கதாக இருந்தா விவசாயி மேலும் நல்ல முறையில வளருவான். நான் எல்லாம் பாட்டில் தான் பயிருடுவேன். 1 ஏக்கர் 2 ஏக்கர் சொந்த நிலம் இருக்கும். இப்ப நம்ம குமரி மாவட்டத்துல வந்து 1 ஏக்கர் வாங்கணுமானா இப்போதைக்கு 21 லட்சம் ரூபா ஆகும். முன்னால அப்படி இல்ல, 20000 ரூபா உண்டுனா வாங்கலாம். இப்போதைக்கு விலை ஏறி 21 லட்சம் இருந்தாதான் 1 ஏக்கர் வாங்க முடியும். வாங்க முடியாது, வாங்குவாங்க. அவள் பயிரிட போறது கிடையாது, அவ்வளவுமே அடுத்த ஆளு தான். எங்க விவசாயிதனா அப்படின்னு நீங்க பார்த்து இந்த நெல்லை வந்து நேரடியா கொள்முதல் பண்ணுனா விவசாயிகள் மேலும் நன்மையடைவாங்க. மேலும் மேலும் எவ்வளவு வளர்ச்சி கிடைக்கும், கவர்மெண்ட் அந்த நெல் கிடைக்கும்.
1: நீங்க இப்ப நெல் எங்க விற்பனை பண்றீங்க?
0: நாங்க தனி மில்லுல கொண்டு கொடுக்கோம். 2300 ரூபா கவர்மெண்ட்ல இருந்து போட்டிருக்கான்னு சொல்லுதா. நாங்கெல்லாம் கொண்டு போய் எங்களுக்கு காவல் நிக்க முடியாதுங்கிறதுக்கு மில்லுல கொண்டு அப்படியே வண்டியோடயே கொண்டு போய் லோடு போட்டு எடை போட்டு கொடுத்துருவோம். அங்க என்ன தருவோம், ஒரு கோட்டைக்கு 1400 ரூபா தருவாங்க.
1: அது ரொம்ப குறவுல
0: குறவுதான். எங்களுக்கு வேற வழி கிடையாது. நாங்க இங்க நெல்ல போட்டுட்டு அங்க காவல் நிக்க போவோமா, அங்க அறக்க பாப்போமா? முடியாது. இப்ப ஒரு லோடு வந்து சரி உடனே நெல் கூட கொண்டு போனோம், எடையை போட்டு எடுத்தா ரூபா 1 மாசம் கழிச்சு தரட்டு நாங்க வாங்கிவிடுவோம். உடனே அந்த நெல்லை எடுத்துட்டான்னு சொன்னா எங்களுக்கு லாபம். ஆனா தன்மை சொல்லட்டு, எந்த தன்மையில வேணாலும் நெல் கொண்டு கொடுக்கலாம், விவசாயி கொண்டு கொடுப்பாங்க. நீ விவசாயி தானே, நீங்க ஆராய்ச்சி பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வர நெல்லை உடனே கவர்மெண்ட் எடுத்தால் விவசாயிகள் மேலும் மேலும் நன்மை அடைவாங்க. மேலும் இன்னும் பயிர் வைக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுவோம். இல்லாம வந்து கொஞ்ச காலத்துல இனிமேல் நாங்க எல்லாம் பயிர் வைக்கிறது எதுக்கு, தேவையில்லாம கஷ்டப்படுவோம்னு விட்டுருவோம். அந்த லெவல்ல தான் விவசாயிகள் இருக்கு. எவ்வளவு கிடைச்சாலும் சிரமம்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க வந்து நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து குத்தகை நிலம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு.
0: ஆமா,
1: இந்த குத்தகை நிலம் எடுத்து நீங்க பண்றதுனால உங்களுக்கு வந்து எப்படி லாபம் கிடைக்குது? அவங்களுக்கு நீங்க முதலே அமௌண்ட் பேசிதான் கொடுப்பீங்களா, இல்லைன்னா நெல்
0: அப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணும் கிடையாது, அப்படி ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. 1 ஏக்கர் நிலத்துக்கு வந்து நாங்க கொடுக்கறது வந்து அவளுக்கு 7 ஓட்டை நெல் கொடுக்கணும், அல்ல 6 ஓட்டை நெல். அதாவது முதல்ல நம்ம இன்னைக்கு பேசுதுதான், எவ்வளவு காலம் நம்மகிட்ட இருக்குமோ அதே வர ஒரே நெல் விளைஞ்சால் கொடுக்கணும், விளையாடலாம் இல்ல. ஆனா இந்த கூடுதல் விலை வித்திருக்கு, அந்த குறைஞ்ச விலை குறைச்சி அதுல அந்த 6 ஓட்டைன்னு 6 ஓட்டையும் நம்ம கொடுத்துடணும். எவ்வளவு ரூபா உண்டா நெல் வித்து ரூபாய் கொடுப்போம், இல்லன்னு சொன்னா நெல் வேணுமானா நெல்லை கொடுத்துரும், அங்க கொண்டு கொடுக்கணும். அதுவும் இந்த இதெல்லாம் கொடுத்து போக, இப்ப இந்த அரப்பு மிஷின் வந்ததுக்கு பிறகு விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கணும், ஒரு 5 ஓட்டை நெல் கிடைக்கும். இந்த அரப்பு மிஷின் வரலன்னு சொன்னா 5 ஓட்டையும் போ கையில இருந்து 2 ஓட்டை போகும், நஷ்டம். தன் உழைப்பு, நாங்களே வரப்போட்டணும், நாங்களே உத்தாள் வைக்கணும், நாங்களே களை எடுத்துக்கிடணும். இல்லமே இந்த விவசாயி பண்ணி கடைசி ஒரு 6 மாசத்து வருக 2 கோட்டை இல்ல 3 கோட்டை. எங்களுக்கு வேற தொழில் இல்லை, நாங்க விவசாயத்திலே அப்படியே இருக்கோம். எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது, விவசாயம் தான். அதனாலதான் இந்த பாட்டல் நிலங்களை பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம்.
1: எரச்சிக்குளம் புறவை பொறுத்த அளவுல இப்போதைக்கு அந்த விவசாய நிலங்கள் வந்து குறைஞ்சிருக்கா, இல்லைன்னா அதே மாதிரி தான் இருக்கு?
0: எரச்சிக்குளத்துல வந்து நிலம் குறையில, பக்கத்துல பித்தேரி இந்த இடங்கள்ல ஏகப்பட்ட நிலங்கள் எல்லாம் அவ்வளவு பிளாட் ஆயிட்டு, நிலங்கள் வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல பிளாட் ஆகி விவசாயம் குறைஞ்சுக்கிட்டு தான் வருது. இப்ப குறைஞ்சது நம்ம இறச்சகுளம் பித்தேரி நாவக்காடு புறத்த அளவுல 5000 ஏக்கர் பயிரிட்ட இடத்துல இப்ப 3000 ஏக்கர் பயிரிடும். 2000 ஏக்கர் வந்து
1: குறைஞ்சு
0: வீட்டு மணி ஆயாச்சு, காலி இடமாட்டே கிடக்கூடிய லெவலுக்கு வந்தாச்சு.
1: இப்போ உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல இளைஞர்கள் வந்து விவசாயத்துல ஆர்வமா வர்றாங்களா?
0: யாரும் வரமாட்டாங்க.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நெல் சாகுபடி வந்து நான் 15 ஏக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆரம்ப காலத்துல இருந்தே பாட்ட நிலம் தான் எடுத்து பண்ணினீங்களா? இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஆரம்ப காலத்துல இருந்தே பாட்ட நிலம் வச்சு சொந்த நிலம் வச்சு சொந்த நிலம் பராமரிக்க தென்னம்பிள்ளை வச்சு பராமரிக்க முடியாம அதுல நோய்கள் விழுந்து அதெல்லாம் விலை வித்துட்டேன். வித்து வித்து வித்து இப்ப எனக்கு 2 ஏக்கர் சொந்த நிலம் இருக்கு. ஒரு 12 ஏக்கர் பாட்ட நிலம், அடுத்த ஆளுடைய நிலத்தை நான் குத்து வைக்க எடுத்து பயிர் பண்ணிட்டு இருக்கேன்.
1: எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே
0: குத்து வைக்க எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு காலமா

0: அப்பா காலத்துல இருந்தே விவசாயம்.
1: அப்பா எல்லாம் விவசாயி தான்.
0: உங்களுக்கு விவசாயத்துக்கு மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு?
1: அதாவது அப்ப படிப்பு மண்டல யாரும் வேற தொழில் தெரியாது. வரப்பு விட்டது மம்பட்டி எடுத்துட்டு வரப்புட்ட போனிலிருந்து அப்படியே விவசாய ஆகி ஆகி ஆகி என்னுடைய
0: இன்ட்ரெஸ்ட்
1: அதுலயே வந்து அதுலயே வேற நமக்கு வழி கிடையாது, படிப்பே கிடையாது. எனக்கு ரெண்டாம் கிளாஸ் வரை தான் நான் படிச்சிருக்கேன். அப்ப எனக்கு படிக்கும் போது எனக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. எங்க அப்பா ஒரு ஆள் இவர் தவறி போனாரு, அதனால என்ன படிக்க வைக்க ஆள் கிடையாது. அதனால நான் அந்த காலத்துல இருந்தே விவசாயத்துல இறங்கி.
0: உங்க குடும்பத்தை பொறுத்த அளவுல உங்க கூட பிறப்புகள் அவங்க எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க?
1: இல்ல இல்ல, எங்க கூட பிறப்புல யாருமே, எங்க அஞ்சு பேர் உண்டு, அஞ்சு பேர்ல நாலு பேருமே விவசாயமே தெரியாது. எனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி, நான் மட்டும்தான் விவசாயம். அவள் கொஞ்சம் நிமிந்திருக்கும் போது அவள் வந்து நெய்ய போயிட்டாங்க, துணி தைக்க, துணி நெய்ய எப்படிய வேலை, அதனால அவளுக்கு விவசாயங்கள் தெரியாது. விவசாயத்துல நமக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சொல்லி கொடுப்பேன். அந்த லெவல நான் விவசாயத்துல வாழை இலையானதும் சரி, தென்னம்பிள்ளையதானும் சரி, இஞ்சி நட்டுருக்கேன், எல்லா அனுபவத்துலதான். அனுபவம்னா எனக்கு அதுல எல்லாம் வாழையில மட்டும்தான் நஷ்டம் வந்து கொஞ்சம், பாக்கி ஒண்ணுலுமே எனக்கு நஷ்டம் கிடையாது.
0: இப்போ நீங்க கத்திரியை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, கத்திரி சாகுபடியை பொறுத்த அளவுல அது எப்படி ஒரு நல்ல லாபகரமான தொழில் தானே? எப்படி
1: அதாவது கத்திரி லாபமான தொழில் தான். அது வந்து வரும்போது வரும், போகும்போது வலிசா கொண்டு போயிரு, ஒண்ணும் கிடைக்காது. என்னால வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்ம வீட்டுல யாரா அணிஞ்சுதான் ஓட்ட உள்ள கத்திரிக்காய் தான் வாங்குவாங்க. அதுதான் நல்ல கத்திரிக்காய் ஆனிட்டு அதை வெட்டி போட்டுக்கிட்டு கறிக்கு எடுப்பாங்க. ஓட்ட உள்ள கத்திரிக்காய் இல்லாத எடுங்க, எப்ப எஞ்சி முடியும்? நோய் தன்மையை குறைச்சுதான் நமக்கு எடுக்கும்.
0: அதனால நீங்க கத்திரி
1: வேண்டான்னு விட்டுட்டேன். அதனால இல்ல, நமக்கு முடியாது. இனிமேல் காலங்கள் நமக்கு, எனக்கு வயசு 71 வயசாயாச்சு, இனிமேல தண்ணி குறைனாலும் சிரமம், அதனால வேண்டான்னு விட்டு நெல் பயிர் மட்டும் இப்ப வச்சிருக்கேன்.
0: இப்ப கத்திரினா ரொம்ப பராமரிப்பு
1: கூடும். ஆமா, கொஞ்சம் பராமரிப்பு கூடும். டெய்லி காலையில அதுக்கு கால்வாய் எடுக்கணும். பாண்டி காட்டுல எல்லாம் அது கிடையாது, நம்ம குமரி மாவட்டத்துல வந்து தண்ணி கட்டும், அதனால கால்வாய் எடுக்கணும். எடுத்து நம்ம டெய்லி தண்ணி கோரிதான் விடணும், அந்த கால இருக்க தண்ணியை கோரி மேல விடணும். அதெல்லாம் கொஞ்சம் சிரமமான வேலை. அது நம்ம கூடுதல் செய்தாதான் அது நல்லா இருக்கும். சம்பளால வச்சு செய்தாக்கி அதெல்லாம் சரி வராது,
0: நல்லா நீட்டா
1: செய்ய மாட்டாங்க. வசூல் நல்லா கிடைக்கணுமானால்
0: நம்ம
1: இறங்கி செய்யணும், இல்லையான தொழில் பண்ணக்கூடாது.
0: அப்பதான் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க நான் வந்து வாழையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த வாழை எல்லாம் எதனால விட்டீங்க, என்ன நஷ்டம் வந்துச்சு அதுல?
1: வாழை வந்து நல்லா போயிட்டு இருந்து இந்த புயல் வந்து இல்ல, அதுல எனக்கு ஒரு 8 ஏக்கர்ல வாழை வந்து முறைஞ்சு போச்சு. 8 ஏக்கர்ல வந்து ஏத்த வாழை போடலை, நேந்திர வாழை போட்டிருந்தேன். 8 ஏக்கர் வாழையும் அடியோடி மறைஞ்சு போச்சு. அதுல வந்து எனக்கு ஒரு 10-12 லட்சம் ரூபாய் கிட்ட நஷ்டம். அதோடி இந்த வாழை தொழில் இனிமே வேண்டாம்னு. நெல் பயிர்ல வந்து சுமாரா ஒரு அளவுக்கு இப்ப தப்பி வருது, அது சேதம் இல்லாம இருக்கிறதுனால. சேதம்னா தண்ணி சமயத்துக்கு கிடைக்கிறதுனால ஒன்னும் பேச்சுப்பாறான வெள்ளத்தை வச்சு மக்கள் எல்லாரும் குமரி மாவட்டத்துல ஒரு அளவுக்கு நல்லா
0: இருக்கு. முழுக்க முழுக்க இப்ப நெல் தான், வேற நெல்
1: நெல் இல்ல இல்ல. குமரி மாவட்டத்துல ஏதேசம் பேர் வந்து இப்ப நெல் தான். வாழையெல்லாம் எங்க மாலை மரிச்சினி இதெல்லாம் இப்ப கட்டாயாச்சு, இல்ல போடாமலே.
0: இப்போ ஒருத்தர் வந்து விவசாயி, நான் வந்து புதுசா நீ தொழில் பண்ணணும், விவசாயத்துக்குள்ளாடி வரணும் அப்படின்னா அவர் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும்?
1: இது நம்ம விதைக்கிறத பத்தி நம்மகிட்ட கேட்கணும். இப்ப 1 ஏக்கருக்கு எத்தனை வரக்கா வித்து வேணும், இது எப்படி விதைக்கணும் அப்படின்னு கேட்டு நம்ம அவரை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி செய்யணும்னு நம்மளே செய்து காணிச்சு கொடுத்தாதான் அவருக்கு தெரியும். அவர் யாரு வந்தாலும் அதெல்லாம் அவள் சம்பளம் வச்சு செய்யும் போது அவள்லாம் பண்ணிட மாட்டா. பெரிய ஆசைப்பட்ட ஆளுலாம் 1 ஓட்ட நெல் 2 ஓட்ட நெல் கிடைச்சிட்டு சொன்னாங்க, நஷ்டம் வந்துட்டு போயிருவாங்க, போட்டுட்டே போயிருவாங்க. நிலம் வாங்கின ஆளானதான் பக்கத்து வீட்டுக்காரன் கையில கொடுத்துட்டு போற போயிட்டு நமக்கு உள்ள நெல்ல நீ தாப்பா அப்படின்னு கையில கொடுத்துருவா. சொந்த நிலம் வாங்குறவள் யாருமே பயிர் வச்சதாக எங்க ஒரு பக்கத்துங்கள இல்ல, அவ்வளவு பேருமே பாட்ட பேர்
0: இறங்கி வேலை பார்த்தாதான் நம்மளுக்கு அதுல ஒரு லாபம் எடுக்க முடியும்.
1: ஆமா, இது இறங்கி வேலை பார்க்காத முடியாத அளவுக்கு ஒண்ணு.
0: அதனால உங்களை மாதிரி உள்ள ஆளுகிட்ட தான் அவங்க தருவாங்க,
1: வேற ஒரு வழியும் கிடையாது. நாங்க இப்போ எங்கிட்ட வண்டி இருக்குன்னு சொன்னாங்க, இந்த டிராக்டர் நாங்க பக்கத்துல இந்த ஒரு இடம் நாங்க எங்க வயலு உழும் போது அங்கே ஒரு சுத்தி வட்டார ஒரு 10 ஏக்கர் இருந்துன்னு சொன்னா அந்த 10 ஏக்கர் நாங்க உழுது கொடுப்போம். அந்த அதனால எங்களுக்கு அதுல கொஞ்சம் பைசா கிடைக்கிறாரு, அதையும் ஓரளவு தூக்கிட்டு போவோம், இல்லாம ஒண்ணும் கிடைக்கும்.
0: இப்ப வக்கீல் எல்லாம் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு அதுல பைசா
1: கிடைக்கும். மழை இல்லைன்னு சொன்னா, மழை சேதம் இல்லைன்னு சொன்னா, இந்த வக்கீல் கெட்டபடி இயந்திரம் இருக்கு, அதை வச்சு கெட்டி நாங்க கேரளாக்கு அனுப்பிவிடும். இங்க தமிழ்நாட்டுல ஒரு அளவுக்கு போவோம், பாக்கி கேரளா தான் போவோம்.
0: அதாவது எந்திரமயமாக்கல் திட்டத்துக்கு நம்ம மாறி வந்தாதான் நம்மளுக்கு விவசாயம் இனிமேல் பண்ண முடியும்.
1: இனிமேல் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆள் வச்சு எதுவுமே செய்ய முடியாது.
0: ஆளும் இல்ல
1: இல்ல, ஆளும் இல்ல, ஆள் வரவும் செய்யாது. அதனால இந்த இயந்திரங்கள் மூலம்தான் விவசாயம் பண்ண முடியுமே தவிர, வக்கீல் கெட்டி கொடுத்தோம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ இறச்சவளம் ஊரெல்லாம் போறதுல எண்ணி பார்த்தா ஒரு 30 மாடு இருக்கும், ஒரு வீட்டுக்கு அஞ்சு மாடு ஆறு மாடு இருந்த இடத்துல வீடு தொழிக்கணும்னா சாணி எடுக்கிற மாடு.

0: கிடையாது. மாடுக்கு நம்ம ஊர்ல வைக்க முடியாது, வக்கீல வைத்தோம்.
1: ஏன்னா இடங்கள் சுருங்கி போச்சு.
0: சுருங்கல இடங்கள் இருந்தாலும் அப்போ உள்ள பிள்ளைகள் வந்து அந்த மாட்டில் உள்ள சாணத்தை கையை வச்சு எடுத்து போடும். இப்போ சாணியை கண்டா ஓடுது. அதனால அதில்
1: இப்போ நம்ம அப்படி பழக்கல, அந்த காலத்துல
0: பழகாது பழகாது.
1: அப்ப இனி உள்ள காலத்துல ஃபியூச்சர்ல விவசாயம் எப்படி இருக்கும்?
0: அதான் சொல்ல, அவ்வளவுமே 5000 ஏக்கர்ல வந்து 2000 ஏக்கர் பிளாட் ஆயாச்சு. இந்த 3000 ஏக்கரும் பிளாட் ஆகும். இந்த கொரோனா வந்துல இதை மாதிரி ஒரு நோய் தான் வரும்.
1: அப்ப இன்னும் உள்ள காலத்துல ஃபியூச்சர்ல விவசாயம் எப்படி இருக்கும்?
0: அதான் சொல்ல, அவ்வளவுமே 5000 ஏக்கர்ல வந்து 2000 ஏக்கர் பிளாட் ஆயாச்சு. இந்த 3000 ஏக்கரும் பிளாட் ஆகும். இந்த கொரோனா வந்துல இதை மாதிரி ஒரு நோய் தான் வரும். வந்து மக்கள் எல்லாம் அழிக்கத்தான் செய்யுமே தவிர மக்களை உருவாக்காது. இதுதான் கெடுதல் தான் வருமே தவிர நன்மை வரவே செய்யாது. பிறந்த பிள்ளைய கையில செல்லத்தையும் கொடுத்துட்டு செல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைய வந்து சோறை கொடுக்கணுமானா செல்ல பார்த்துட்டு இருக்கு. இந்த பிள்ளை சாணியலுமா? இதுதான் முன்னால் அந்த இல்லை சாப்பிடணுமானாலும் கஷ்டப்பட்டு சாப்பிடுமான்னு சொல்லுவோம். இப்படி சாப்பிடினா சாப்பிட்டு சாப்பிடாட்டப்போ அப்படிங்கிற உடைய கண்டிஷன்ல தான் இப்போ இருக்கு பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் வந்து இனிமேல் வேலை செய்யும், நம்ம இதெல்லாம் நம்ம கஷ்டத்தையெல்லாம் போக்குங்கிற எண்ணமே வேண்டாம், நடக்காது.
1: நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இந்த நெல் வந்து நம்ம இதுக்கான பயிற்சிகள் எல்லாம் நீங்க வந்து நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில எல்லாம் கொடுக்குறாங்களா, அங்க போய் எடுத்துக்கிட்டீங்களா எப்படி?
0: இல்ல இதெல்லாம் என்னுடைய தன், இதை வந்து என்னென்ன செய்யணுங்கிறது என்னுடைய அறிவினாலே நான் படிச்சது. வேற எங்கேயும் போய் படிக்கவும் இல்லை. எவ்வளவு இது இந்த ஏக்கருக்கு எவ்வளவு வேணும் என்னென்ன போன அனுபவம், அந்த நேரத்தில் கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து அனுபவப்பட்டு பட்டு பட்டு சில ஆளுகள் வந்து சொல்லுவா, எத்தாந்தேதி உரம் போடணும், 15ஆம் தேதி உரம் போட்டால் ஒரு இதழ் அடிக்கும், அப்படி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அதை வந்து அந்த மனசில் அந்த தன்மையை அப்படியே வச்சிருக்கேன். இந்த நாள் வந்தாச்சுன்னா உரம் போடணும், இந்த நாள் வந்தாச்சுன்னா விதைக்கணும், இப்படி நம்ம அதை ஓரமையா வச்சிருக்கனால இந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. தெரியாத ஆளு வந்து கொஞ்சம் சிரமம் தான். இப்ப நான் இப்ப வயலுக்கு போகும்போது பக்கத்துலயே கேட்போம், நாங்க உரம் போட்டாச்சா இல்ல பொருத்த போடு நேரத்தை அப்படி நம்ம சொல்லுது வந்து அவாள் நீ இங்க எப்படி போடி அப்படியும்பா, எனக்கு உனக்கு ஏன் முதல் விளையும்பா, 15, 30, 45 மூணு மட்டும் உரத்தை போட்டு விட்டு என் குழவனை கறக்கும்.
1: ஆனா முன்னாடி மாதிரி இப்ப சாணி உரம் குள உரம் இதெல்லாம் யாருமே போடுறது இல்லை.
0: கிடையாது, சாணியும் கிடையாது குளையும் கிடையாது.
1: இயற்கை முறையில விவசாயம் பண்ணது
0: கிடையாது, ஒண்ணும் கிடையாது, யாருமே பண்ணது கிடையாது.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்குள்ள காலகட்டத்துல வந்து மத்த விவசாயங்கள் பண்றதை விட நமக்கு வந்து நெல் விவசாயம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்குது. ஏன்னா அதனுடைய பராமரிப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் மத்த காய்கறி வாழை இதெல்லாம் பண்றதை விட கொஞ்சம் குறவா இருக்கு. அதனால நெல் சாகுபடியில வந்து ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து கரெக்டா பராமரிப்பு கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், நல்ல பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கையெடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம செய்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலே உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புகளில் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் இரச்சகுளம் பி தம்புரான் பிள்ளை அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் நல்ல மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள்.
4: நல்ல மிளகு விவசாயம் செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு, நல்ல மிளகு நல்ல வருமானம் தருவதற்கு ஏற்ற பயிராகும். ஆனாலும் அதில் வரும் மணிகள் நல்ல திரட்சியாகவும் நல்ல மிளகோட எடை கூடுறதுக்கு ஒரு நல்ல உயிர் உரம் இருக்கு. அந்த உயிர் உரத்துக்கு பேர் வந்து ஏஎம் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, அதாவது மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பூஞ்சை, அதாவது பூஞ்சைங்கிறது இது ஒரு ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்கை என்ன பண்ணும்னா பெப்பரோட அதாவது நல்ல மிளகோட வேர்ல போய் இருந்துட்டு அந்த வேரோட ஏரியாவை அதிகப்படுத்துது. அந்த மாதிரி வேரோட ஏரியாவை அதிகப்படுத்தும் போது பிளான்ட் வேகமா வளரும். வேகமா வளர்றது மட்டும் இல்லாம அந்த வேர் வந்து நிறைய பாஸ்பரஸ் சத்து, அதாவது மணிச்சத்துன்னு சொல்லுவாங்க, இந்த மணிச்சத்தை நிறைய எடுத்து கொடுக்குது. இந்த மணிச்சத்து நேரா போயிட்டு அந்த பெப்பரோட அதாவது மிளகோட அந்த எடையையும் அதோட உருவத்தையும் நல்ல திரட்சியா கொடுக்கும். அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு நிறைய பயன் கிடைக்குது, அதோட எடை கூடுது, சோ நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்குது. சோ அதனால ஏஎம் ஃபங்கை அப்படிங்கிற ஒரு ஃபங்கைய நம்ம எல்லா பெப்பர் ஃபார்மரும் கண்டிப்பா உபயோகப்படுத்தும் போது நல்ல ஈல்டு.

0: இது கிடைக்கும், கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க.
1: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: பாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூங்கொழிலால் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை

நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கணபதிபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய செயல்பாடுகள் வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் கணபதிபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய தலைவர் முனைவர் ஏ அனீஷ் விவேக் சந்தியா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்களில் நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினாா்.

0: தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவிகவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியிலிருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் லாப்கான் கென் பாங், லாப் ஹாங் ஹூக் பாங் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 8:05. படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய் காற்றலையில் சிறகடிக்க வருகிறார்கள் பட்டாம்பூச்சிகள். இது சிறுவர் நேரலை நிகழ்ச்சி.

நம்ம வீட்டு குட்டி நட்சத்திரங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமையை வெளிக்கொணரணுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2620240 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பு எண் 0462.

0: குழந்தைகளே, உங்களுடைய கலக்கல் பேச்சு, கலகல பாடல்கள், சூப்பரான கதைகள், விடுகதைகள், இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு குமரி பண்பலை நேயர்கள் ஆர்வமாக இருக்காங்க. நிலையத்தில் நாங்களும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியின் முதல் செல்லக்குட்டி வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்னம்மா,
0: எந்த ஊர்ல இருந்து?

0: சென்னையில இருந்தா?
1: சென்னையில பாட்டி வீட்டுக்கு வந்து
0: சரி
1: சந்ததி பேசுறேன்.
0: சரிம்மா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: அவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்க போறேன்.
0: ஆ, கேளுங்க.
1: ஃபர்ஸ்ட் ஒரு மூணு டீச்சர் கிளாஸ்ல இருந்தாங்களாம்.
0: சரி.
1: ஒன்னு மேக்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், அப்புறமா தமிழ் டீச்சர்.
0: சரி,
1: அவங்க எல்லாம் டூருக்கு போனாங்க.
0: டூர்
1: அவங்க
0: போனாங்களா?
1: டூர்
0: ஆ
1: டூருக்கு போனாங்களா, போயிட்டு கீழே விழுந்தாங்க.
0: ஆ
1: விழுந்தோன்னா இங்கிலீஷ் டீச்சர் காப்பாத்துங்க காப்பாத்துன்னு சொன்னாங்களா.
0: சரி,
1: இங்கிலீஷ் டீச்சர்
0: ஹெல்ப் மீ
1: ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு சொன்னாங்க. அப்பமா தமிழ் டீச்சர் காப்பாத்துங்க காப்பாத்துன்னு சொன்னாங்க. அப்ப மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லிருப்பாங்க?
0: என்ன சொல்லிருப்பாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1: 108 சொல்லிருப்பாங்க.
0: அச்சோ, சரி. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க?
1: எங்க பாட்டி.
0: பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா? சரி, சூப்பரா பேசுனீங்கம்மா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: தேங்க்ஸ்.
0: வணக்கம் வணக்கம்.

0: வணக்கம். வா வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஆ வணக்கம்மா, சிறுவர் நீரணி. சொல்லுங்க ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர், உங்களோட ஊர் சொல்லுங்கம்மா. நிதர்ஷனாவா? நிதர்ஷனா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: அனந்த பத்மநாபபுரம்
0: அனந்த பத்மநாபபுரம். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: பாடுங்க.
1: வட்டமான தோட்டத்திலே திட்டமான திராட்சபடி கொடிய பறந்ததாம், கொத்து கொக்காய் காய்ச்சதாம், உள்ள நரி வந்ததாம், குதித்து குதித்து பார்த்ததாம், எட்டாமல் போகவே
0: அச்சச்சோ, இந்த கதை யார் சொல்லி கொடுத்தாங்க? சரி, இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க? ஏமாந்து போச்சு. நம்ம எதையாவது ஒன்னு சாதிக்கணும்னா திருப்பி திருப்பி முயற்சி பண்ணணும், அதை பாதியிலேயே கைவிட்டுற கூடாது இல்லையா? சரிம்மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி.
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: Pontjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesli Super Speciality Hospital.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
7: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை 101 நம்முடைய செல்ல குட்டிஸ் எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை ரொம்பவே கலகலப்பாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த செல்லம் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்
8: வணக்கம்
0: ஐயா, இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி.

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் நாகர்கோவில்ல இருந்து தன்வி பேசுறேன்.
0: தன்வியா? சரி தன்வி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: மொமெண்ட் ஸ்டோரி.
0: ஸ்டோரி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க, எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும். என்ன கதை சொல்ல போறீங்க?
1: மொமெண்ட் ஸ்டோரி.
0: சொல்லுங்க.
1: ஒரு நாளைக்கு ஒரு மூணு மூணு மாமேட் இருந்ததா, அதெல்லாம் ஒரு குடத்துக்கு தான் நீந்திட்டு இருந்ததுலாம். அப்போ ஒரு ஷார்க் மீன் வந்து என்ன சொல்லுங்கன்னா, அந்த மாமேட் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருந்த அங்க ஒரு
0: அச்சுச்சோ. அச்சுச்சோ. சரி. எடுத்துட்டு போயிட்டாங்களா?
1: தெரியாம அந்த ஷார்க் மீன் இருக்கிறது தெரியாமலே சுறா மீன் வந்து அந்த சுறா மீன் வந்து அத அப்படியே அது நின்னுட்டு இருக்கு தெரியாமலே வந்து அந்த.
0: சரி தன்வி, என்ன படிக்கிறீங்க நீங்க? என்ன படிக்கிறீங்க?
1: நானா யுகேஜி.
0: யுகேஜியா?
1: ஃப்ரீகேஜியா?
0: சரி சரி, சூப்பரா கதை சொல்றீங்க. இந்த கதை நீங்களாவே எழுதுனீங்களா? நீயாவே கத்துக்கிட்டியா? ரொம்ப அழகா கதை சொல்றீங்க. சரியா தன்வி, நீ எனக்கு எல்லா நாளும் ஃபோன் பண்ணி கதை சொல்லணும். ஓகேவா? ஓகே. அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தேங்க்யூ. சரிம்மா, நாளைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இன்னும் நிறைய பேசலாம். சரியா? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. கொடுங்க.
1: ஹலோ
0: ஹலோ அண்ணா, என்ன பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சாத்விக்.
1: சாத்விக்.
0: சாத்விக், நீங்க என்ன என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: நான் வந்து ஸ்டோர் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு வாட்டி ஒரு டைகர் அந்த டைகர் நினைச்சது அது வந்து எல்லா
0: சரி.

0: அதுல இருந்து எல்லாரும் திருப்பிட்டாங்க. அதனால இந்த கல்வி என்ன பண்ணு, தண்டா நல்ல சாமிக்கு வந்து எல்லாரும் சாப்பிடலாம் பிளான் பண்ணிட்டு.
1: சரி,
0: ஒரு மாடு ஒரு மாடு வந்து புல்லு சாப்பிடுது, அப்ப கரெக்டா வந்து புலி வந்து சாப்பிட்டாங்க.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciencesல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarshipல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission, visit Water Tank Road near YR Mahal, Nagarkovil or call 63845-5511.
2: AGK College of Arts and Sciences, autonomous, NACA plus accredited college. 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
3: நேர்களை, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 8:19 ஆயாச்சு. நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா ஜொலிக்க போகக்கூடிய குட்டி நட்சத்திரம் யாருன்னு பார்த்தரலாம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? என்னமா? நிதிஷா.
4: ஆமா.
3: எங்க இருந்து பேசுறீங்க நிதிஷ்?
4: சாபபுரம்.
3: சரி, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: பாட்டு.
3: பாடுங்க.
4: புலி என்ன செய்தது, கிளி வேடம் போட்டது, பூனை என்ன செய்தது, யானை வேடம் போட்டது, மான் என்ன செய்தது, மீன் வேடம் போட்டது, பட்டு என்ன செய்தது, கண்டு வேட போட்டது, மாறு வேட போட்டு பாருங்கள், வெற்றி வெற்றி
3: கூறுங்கள். நிதிஷ், நல்லா பாடுனீங்க. லீவ்ல என்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் லீவ்ல
4: விளையாடுறீங்களா?
3: ஏதாவது புதுசா கத்துக்கிறீங்களா?
4: ஆமா.
3: சரி, என்ன கத்துட்டு இருக்கீங்க? டிராயிங் அது மாதிரி ஏதாவது படிக்கிறீங்களா? டான்ஸ், டிராயிங், என்ன படிக்கிறீங்க? டான்ஸ் படிக்கிறீங்களா? சரி சரி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிமா.
4: நன்றி.

0: கேட்டது ஆரோமலை திரைப்பட பாடல்.
1: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciences ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
2: AGK College of Arts and Sciences autonomous NAC plus accredited college. 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நேர்களீது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேச காத்திருக்கும் குட்டி. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, நீங்க இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய வானொலியோட ஒலி அளவை கம்மி பண்ணி வைங்க.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: காட்பாளையம் மூலத்திலிருந்து சர்ஜின் பேசுறேன்.
0: சர்ஜின், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: ஆ, பாடுங்க.
1: மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே, உள்ளத்தின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே, நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே, ஓடும் நீரை தேக்கியே உலகி பசியும் தீர்ப்போமே, உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மலைதானே, பழமும் நலமும் நிறைந்திட வணங்கி மலையை போற்றுவோம்.
0: உங்க ஊர்ல மழையெல்லாம் பெய்யுதா?
1: இப்ப பெய்யல.
0: இப்ப பெய்யலையா? சரி சரி. சச்சின், நீங்க குமரி பண்பலையை மிஸ் பண்ணீங்களா?
1: ஆமா
0: ஆமா, 2 மாசமா பேசலல.
1: ஆமா.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கலந்துக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

தீண்டமாஸ் திரைப்பட பாடலுடன் நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. யாழினும் இனிமையாய் கொஞ்சி பேசும் கிளிகளாய் வந்து நம் உள்ளங்களை கவர்ந்த குட்டி நட்சத்திரங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:31. திரை இசை கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியில் முதலில் எந்திரன் படத்திற்காக பா விஜயின் வரிகளில் சின்மயி குரல்களில் வருகிறது பாடல்.

0: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபவ் வாங்கிருவீங்களா? அப்போ ஏஜிகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் ஆர் எஸ் லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் வை ஆர் மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: ஏஜிகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட்டோனமஸ் நாகே பிளஸ் அக்ரெடிட்டட் காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் கோயம்புத்தூர் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: திரைசீலினி மஜா படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் குரல்களில் வருகிறது பாடல்.

0: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
1: AGK College of Arts and Science, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் சில்வஸ்டர் கிளையாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான துணை மருத்துவ படிப்பு வாய்ப்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
3: பிளஸ் டூ ரிசல்ட் வந்து கடந்த வாரம் வந்து வந்திருக்கு. மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்க போறோம் அப்படின்ற ஆர்வமும் நிறைய சந்தேகங்களும் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில வந்து நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்றா போல இப்ப வந்து நிறைய படிப்புகளும் கூட மருத்துவத்துறையில வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். என்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு சார்? அலைடு மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அப்படின்னா என்ன என்ன மாதிரியான படிப்புகள் இதுல இருக்கு?
2: குறிப்பா எல்லாருமே வந்து நம்ம முதல்ல டாக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவோம். இப்போ வந்து நீட் வந்ததுனால நீட்ல வந்து மாணவர்கள் வந்து பல பேருக்கு வந்து அடைய முடியாமல் ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் மருத்துவம் சார்ந்த தொழிலில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து தமிழகத்தில் இருக்குது. அவங்க எடுக்கும்போது இதுவும் வந்து ஒரு புனிதமான தொழில், டைரக்ட்லி டீல்ஸ் வித் பேஷண்ட் கேர். நீங்கள் சொசைட்டிக்கு செய்ய மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தி இதில் கிடைக்கும். நம்ம எப்படி கோவிட் பேண்டமிக்கை ஒரு 89,283 நோயாளிகளை வந்து அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் நம்ம காப்பாற்றணும்னா அது மருத்துவர்களால் மட்டுமே கிடையாது. அது சாத்தியமானதுக்கான முக்கியமானமே காரணம் என்னால் மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள், அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் இணைந்து செய்தனால்தான் நம்மளால வந்து வெற்றிகரமாக நோயாளிகளை காப்பாற்ற முடிஞ்சது. பிஎஸ்சி கோர்சஸ் ஒரு 23 கோர்சஸ் கிட்டத்தட்ட இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கோர்சஸ், அதாவது மருந்தியல் துறை அதை மட்டுமே எடுத்து பாத்தீங்கன்னா நீ பிஃபார்ம் சொல்லுவோம். அதே மாதிரி நர்ஸ் செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கோர்சஸ் இருக்கு, டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம் கோர்ஸ் நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் நான் வந்து ஒருத்தரை சந்தித்தேன், அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், டெல்லியில் இருக்காங்க. அவங்க அவருடைய பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க, 3 ஆண்டுகள் முடித்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இப்போ நவ் ஷி இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ கலெக்டர் இன் டெல்லி கவர்மெண்ட். இன்னொருத்தரை பார்த்தேன், அவர் வந்து போலீஸ் உடையோடு இருந்தார். அவருடைய பேசிக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு டிஎஸ்பி தமிழ்நாடு கேடரில் செலக்ட் ஆகி இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு அடிப்படை கோர்ஸாக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பல்வேறு விதமான அந்த அலைடியல்ஸ் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோ

0: தெரப்பி, ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி பத்தி நீங்க சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர், இந்த மாதிரி ஒரு செர்பல் பால்சியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டுடைய ரோலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். மேலை நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவர்களுக்கான வருமானம் என்பது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து சேவை செய்யும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற மன நிம்மதி என்பது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு கோர்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள், பிஏஎஸ்எல்பி, அதாவது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி லாங்குவேஜ் ஸ்பீச் பெத்தாலஜி,
1: ஸ்பீச் தெரபிஸ்ட்,
0: அதுதான் பிஏஎஸ்எல்பி. அதுக்கான வரவேற்பு என்பது மிக அதிக அளவில் இருக்குது. அது நீங்கள் இன்னும் நீங்கள் மேலை நாடுகளுக்கும் சரி, அங்கே குவாலிஃபைடு பர்சன் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வேலை

0: போது அவர்களுக்கு கிடைக்கின்ற மன நிம்மதி என்பது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்க்கலாம். இன்னொரு கோர்ஸ் ஒன்று சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் BASLP, அதாவது அது என்னன்னு கேட்டீங்கன்னா BAC, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி லாங்குவேஜ் ஸ்பீச் பெத்தாலஜி,
1: ஸ்பீச் தெரபிஸ்ட்,
0: அதுதான் BASLP. அதுக்கான வரவேற்பு என்பது மிக அதிக அளவில் இருக்குது. அது நீங்க இன்னும் நீங்க மேலை நாடுகளுக்கும் சரி, அங்கே குவாலிஃபைடு பர்சன் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைல்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில குழந்தைங்களுக்கு வந்து பிறவியிலே வந்து காது கேளாமையினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பிறகு, அதாவது காக்லியார் இம்ப்ளான்ட் என்ற சர்ஜரியை பண்ண பிறகு, போஸ்ட் சர்ஜரி பிறகு அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி தான் ரொம்ப வைட்டல். கிட்டத்தட்ட அது ஒரு நிறைய சிட்டிங்ஸ் உட்கார வேண்டியது இருக்கும். வந்த பிறகு அந்த குழந்தை வந்து பாடி ரைம்ஸை சொல்கிற வரையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற அந்த பயிற்சி என்பது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விதமான ஒரு கோர்சஸ்லாம் வந்து நமக்கு அலைட் ஹெல்த் கோர்சஸில் இருக்குது. இப்போ சென்ட்ரலைஸ்டாக இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கும், இந்த கோர்சஸை பற்றி முழுமையாக மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் கமிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் கோர்சஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி MBBSக்கு வந்து NMC கொண்டு வந்திருக்கோம், நேஷனல் மெடிக்கல் கமிஷனும், அதே மாதிரி நர்சிங்க்கு வந்து INC ஒன்று இருக்குது, இந்தியன் நேஷனல் நர்சிங் கவுன்சில்னு இருக்குது. அந்த கவுன்சில் வந்து நர்சிங்னுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து
1: அவங்களோட சிலபஸ் முதற்கொண்டு
0: மொத்தமே வந்து அவங்க வழிதான் நீங்கள் பண்ண, நீங்கள் வந்து டீச் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த கமிஷன் வந்து இப்போ உருவாகுது. இது போன ஆண்டு வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே வந்தது, எந்த விதமான அலைட் ஹெல்த் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அன்டில் வி இன்ஃபார்ம் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நமக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க. இப்போ அதனால் நிறைய கோர்சஸ் இருக்குது. தமிழக அரசுமே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த கோர்சஸ் இருக்கிறது தெரியாமல் போகுது. கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 56% வேக்கண்டாக இருந்தது கோர்சஸ் வந்து ஃபில் ஆகாம,
1: அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகலது பற்றிய தகவல்கள்.
0: அதனாலதான் நான் உண்மையிலே ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
0: இந்த விஷயம் வந்து ரொம்ப மக்களுக்கு தெரியாத காரணத்தினால அதை வந்து நம்ம அப்ளை பண்றது எப்படி, அதோட டிராப் அவுட் ஆயிட்டு இல்லைனா அதை ஸ்டாப் பண்ணிட்டு பிளஸ் டூட போயிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க,
1: ஏதோ ஒரு டிகிரியை போய்
0: ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க. அந்த மாதிரி போறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு இந்த கோர்சஸ் எடுக்கும்போது அவங்களுக்கான எதிர்காலமும் நல்லா இருக்கும், பொருளாதாரத்தையும் அவங்களால உயர்த்தி கொள்ள முடியும், அதே மாதிரி ஜாப் சாட்டிஸ்பேக்ஷனும் முழுமையாக இருக்கும்ன்றது. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த நான் BSc நான் 19 சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து டிப்ளமோ கோர்சஸ் 2 வருஷம் கோர்சஸ் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு, ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதாவது 1 இயர் கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ECG டெக்னீஷியன், ECG எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க, அது ஒரு 1 இயர் முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ECG டெக்னீஷியன் உடனே சேரலாம். உங்களுடைய அடிப்படை விஷயத்தை வந்து நீங்கள் உங்களால் உயர்த்துக்கணும். பம்ப் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை செய்கிறதுக்கு, கார்டியாக தொராசிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ், அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸும் இருக்குது. போன முறை நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு வந்து நான் செலெக்ஷன் கமிட்டியில் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இந்த கோர்சஸ்லாம் என்ன எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தேன். அதனால் வந்து இது எனக்கு இதில் உள்ள நடந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால், அரசாங்கம் வந்து சரி எதற்காக இந்த 56% வந்து சேரலை அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ எவ்வளோ ஃபில் ஆகுதுங்கிறத முடிஞ்ச பிறகு இதனுடைய ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ராஸ்பெக்டஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம், ப்ராஸ்பெக்டஸ் பாஸ் பண்ண உடனே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர் எல்லா தினசரி பற்றிலாம் வரும். அதுக்கு பிறகு உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் போட்டுருவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு பிறகு அகைன் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும், எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட்ஸ் நடக்கும் அந்த கவுன்சிலிங். செப்டம்பர் வரையில் இது நடக்கும். ஸோ அந்த எண்டு முடிஞ்ச பிறகு இந்த முறை போ என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, போன ஆண்டு அதாவது 25-26 முடிஞ்சு பேலன்ஸ் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து சரண்டர் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய நேரடி பார்வையில் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கோர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கூட பண்ணணும். ஸோ அந்த மாதிரி முயற்சிகளும் அரசாங்கம் எடுத்தது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு முழுமையாக தெரியல. ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் முழுமையாக மக்களும் இதற்கான விவரங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாடு நீங்க செலக்ஷன் கமிட்டிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் போயிட்டு அவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அதனுடைய பேசிக்கான எல்லா விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் கூட அங்கே தொலைபேசி எண் இருக்குது, அந்த தொலைபேசி எண்ணில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் உடனடியாக கிடைக்கும். ஸோ எல்லா விதத்திலுமே நம்ம வந்து உதவி பண்ணி அந்த மாணவர்கள் வந்து

0: மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். பிளஸ் டூ ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 37,000 மாணவர்கள் கிட்ட வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலன்றது கேள்விப்பட்டேன். அதுக்கே வந்து அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, இப்ப இந்த டெலி கவுன்சிலிங் மூலமாக மனநலம் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதுக்காக நம்ம தோண்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது இயற்கை.
1: உடனே வந்து அடுத்த துணை தேர்வுகளும் நடக்க
0: போகுது, துணை தேர்தல் நடக்குது, ஏதாவது வகையில அடுத்த கட்டமா வந்தலாம். இதுவே வந்து நமக்கு ஒரு இதுவே கிடையாது, பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது இந்த படிப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு கருத்தையும் நீங்க முன் வச்சீங்க. அதுவும் இல்லாம இதனுடைய இந்த கல்வியோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்புமே வந்து இதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. மேலும் அந்த இணையதளம் வாயிலா வந்து விண்ணப்பிக்கலாம், நம்மளுடைய சந்தேகங்களை வந்து மாணவர்கள் வந்து அந்த தொலைபேசி எண்ணிலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இணையதளம் அப்படின்றதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: இணையதளம் வந்து www.tnmedicalmedicalselection.org என்கிற இணையதளத்துல அவங்க வந்து டைரக்டா அவங்க எல்லா டீடைல்ஸும் வாங்கிக்கலாம். தொலைபேசியில நீங்க கான்டாக்ட் பண்றதா இருந்தா 044-298-62046 என்கிற இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் அழைச்சிங்கன்னா, பேராமெடிக்கல்னு சொல்லி டெப்டி டைரக்டர் இருக்காங்க. இந்த கோர்ஸ் சம்பந்தமாக கீழ்ப்பாக்கம் மருத்துவக்கல்வி இயக்குநரகத்தில் தனியாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு அடிஷனல் டைரக்டர் இன்சார்ஜ். பேராமெடிக்கல் கோர்சஸ் மட்டுமே அவங்க இருப்பாங்க. ஸோ எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் எல்லாருமே வந்து ஆக்சுவலி வி வாண்டட் டு ஹெல்ப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் அவங்க வரணும், இவ்வளோ சீட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நமக்கு வந்து வீணா போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது, அதுவும் அது தெரியாம சில பேர் வந்து போயிட்டு பிரைவேட்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கத்துல பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு அவங்க கட்ட வேண்டிய காசே பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் தான் வரும்.
1: மிக குறைந்த கட்டணத்துல வந்து ஒரு தரமான கல்வி
0: கிடைக்கும். இது வந்து நீங்க பிரைவேட்ல போகும்போது அதிகமாக இருக்கும், 10 மடங்கு மேல கட்டுற மாதிரி இருக்கும், 33,000-43,000 ஃபீஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நல்ல கோர்சஸை ஒரு நல்ல நீங்கள் மென்டார்ஸ், நீங்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு யாராவது இருந்தாங்களோ அவர்கள் மூலமாக தொடர்பு கொள்வதோ, இல்லது எங்கள் மருத்துவக்கல் இயக்குநரகத்திலே வந்து கூட நீங்கள் வந்து இதில் எது நல்ல கோர்சஸ் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு கூட நீங்கள் வந்து பயன்படலான்றது தான் என்னுடைய.
1: நிச்சயமா சார், அதாவது என்ன இணையதளத்தில் தொடர்பு கொள்ளணும், எந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமா கோர்சஸ் இருக்குன்னு. நம்ம வந்து அதை ஒன்றொன்றா வந்து நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கோர்சஸ் பத்தி தெரியறது அப்படிங்கறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் போது, என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து இந்த கோர்ஸ்ல சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பிஎஸ்சி டிகிரியில வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க சார்.
0: பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பி ஃபார்மசி, அப்புறம் பிஏஎஸ்எல்பி, அதான் நான் சொன்னீங்களா இந்த ஆடியாலஜி அந்த கோர்ஸ்,
1: ஸ்பீச் தெரபி,
0: ஸ்பீச் தெரபிஸ் பத்தி, அப்புறம் கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அது ரொம்ப சவுதி போன்ற நாடுகள்லாம் அது டிமாண்ட் அதிகம், அப்புறம் கார்டியக் டெக்னாலஜி, அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அப்புறம் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜி, அது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரேக்கி தெரப்பி, லீனாக் தெரப்பி எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸை பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து நீங்க லேப் சம்பந்தம் பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு, டிப்ளமா கோர்ஸ் இருக்கு,
1: பேச்சுலர்
0: ஆஃப் லேப் டெக்னீஷியன்ல பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ்னு இருக்குங்க. இது எல்லாமே பிஏஓடின்னு இருக்கு, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ், இப்போ நீங்க டயாலிசிஸ் பேஷண்ட் பாத்தீங்கன்னா மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான். அதுல வந்து டிப்ளமோ கோர்ஸும் இருக்கு, பிஎஸ்சி கோர்ஸும் இருக்கு. பிஎஸ்சி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள் வேலை வாய்ப்புங்கிறது உத்தரவாதம். ஏன்னா ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாடுல இருக்கவங்க வந்து அவர்கள் மூலமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணும் போது நமக்கு சேஃப்டி என்ஷூர் ஆகும்.
1: தவறான
0: ஏஜென்ட் மூலமாக அந்த பணம் கொடுத்தீங்க கொடுத்து வீணாக போகாம இந்த ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் மூலமாக போகலாம். இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்சஸ் தேவைங்கிறது நம்ம கிட்ட தான் வராங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜெர்மன் வந்து எங்களுக்கு மேண்டேட்டே தேவை, அந்த கோர்ஸை வந்து நாங்க ஃப்ரீயா கத்து கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் பண்ண பசங்க பிளஸ் அந்த டிப்ளமோ நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்ல தான் அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது, வென்டிலேட்டர் ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, ஆப்டோமெட்ரி, கண் சம்பந்தப்பட்டதை பத்தி பாக்கிறதுக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட் சொல்லுவாங்க.
1: எல்லா இடத்துலயும் வந்து கண் மருத்துவரை போயிட்டு பார்க்க முடியாது.
0: அவங்க தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெஃப்ராக்ட் எரர்லாம் அசஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பெக்டகல்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சைஸ் போடுறதெல்லாம் பார்த்து. டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் இருக்கு, ஆரோ வச்சுல இருக்கு, கண் ஆஸ்பத்திரிலேயே அந்த மருத்துவமனைகளே இருக்கு. அப்புறம் நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்டது, பேச்சுலர் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி 19 விதமான பிஎஸ்சி கோர்சஸ் மட்டும் 19 கோர்சஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிளஸ் டூ பாஸ் பண்ணிருக்கணும். அதுல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கலாம், இல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இப்போ இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஓபன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட

0: அப்ளை பண்ணலாம் அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க.
1: ஆனா இதுக்கு முன்பு அந்த மாதிரி
0: அது மாதிரி கிடையாது. அதுவும் எலிஜிபிலிட்டி வருங்க. கிரைடீரியா எல்லாம் வந்து நான் சொன்ன அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா வந்து ப்ராஸ்பெக்டஸ் வரும்போது உங்களுக்கு விளக்கங்கள் தெளிவா இருக்கும். அதே மாதிரி பேசிக்கா பாத்தீங்கன்னா ஓசிபி கேட்டகரியில 45% அக்ரிகேட், இந்த மூணு விஷயங்களையும் பாஸ் பண்ணிருக்கணும், 45% ரெக்ரூட் பண்ணிருக்கணும். எஸ்சி எஸ்டி அண்ட் எம்பிசி பிசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 40% அக்ரிகேட் இருந்தா போதும். இந்த மூணு விஷயம் பேசிக்கா இந்த மாதிரி கோர்சஸ் இருந்ததுன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிங்கிறது முக்கியம், அதுல இல்லாத பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எவ்வளவு பாஸ் பர்சன்டேஜ்ங்கிறது நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல தெளிவா இருக்கும். அது மாதிரி நீங்க நம்ம அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லயே பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், அப்ளை பண்ணிடலாம்.
1: துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த நிகழ்ச்சியில நிறைய தெரிந்து கொண்டோம் நேயர்களே. இதன் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 கடிகாரம் எட்டி பிடித்திருப்பது 9:30. இரவின் இனிமையில் சந்தோஷவானில் சந்தோஷ கோலமிட வருகிறது திரை இசை. திரை இசையில் முதலில் அரிச்சந்திரா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய

0: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NAAC+ அக்ரெடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நிகழ்ச்சியில் இனி என்னருகில் நீ இருந்தால் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மனோ உமாரமணன் குரல்களில் வருகிறது பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் இனி இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் குரலில் வருகிறது ஊரெல்லாம் உன் பாட்டு.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: நிமிச்சு வந்துதாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 10:01. நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் இரவு வேளையில் காற்றலையில் உலா வருகிறது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல் குமரி பண்பலை 101 வலம் வர வேண்டுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பு எண் 04652. நமது நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கரண்டல் பால்ல இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் தனிக்காற்று ராஜா, பாடல் ராசு.

0: ஒரு மர போல சிறத்தாம் ராசாவே ராசாவே
1: பாடல் கேட்கலாம். நன்றி.

0: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ ஏஜிகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் ஆர் எஸ் லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் வை ஆர் மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: ஏஜிகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட்டோனமஸ் நாகே பிளஸ் அக்ரெடிட்டட் காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் கோயம்புத்தூர் கண்டிஷன் சப்ளை.

0: வெண்ணிலாவின் மின்னொளியில் உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க ஐயா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பயணங்கள் முடிவதில்லை. அந்த படத்துல எஸ்பிபி ஐயா பாடின இளைய நிலம் பொழிகிறது, இதயம் நனைகிறது என்கிற பாடல் வேண்டும்.
0: கண்டிப்பா பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமையா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கோடைக்கால வெப்பத்தால் ஏற்படும் நோய் தொற்றுகள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி நம்மோடு இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கமலாசன் பரிமா.
0: சொல்லுங்கய்யா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஒரு தங்கரதத்தில் மஞ்சள் நீலவிங்க பாடல் வேணும்மா.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நிலா முற்றத்தில் தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்
3: நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு, நீண்ட இரவு வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் சொல்லுங்க.

0: நீண்ட இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம், சொல்லுங்க.
0: மேடம், முள்ளுமலர் படத்துல இருந்தது, சென்றாலும் பூவில் வந்தாலும் பெண்கள் என் மீது மூதம்மா, சுவாசம் மேலே மூதம்மா, அந்த பாடல்.
1: கண்டிப்பா பாடல் வந்துட்டே இருக்கு, ஏன் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
0: நன்றி மேடம்.

சோழியரை நீங்கள் ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு 2970722.

0: இரவின் இனிமையில் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நீண்ட இழுவழி உறவு இணைப்பு கிடைத்திருக்கு, மிக நன்றி. நிழல்கள் நிஜமாகிற படத்திலிருந்து இலக்கணமானதோ இலக்கியமானதோ அந்த பாடல்,
0: கண்டிப்பா
1: பாடல்
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம் ஐயா. நன்றி
1: நன்றி மேடம்.

ஏற்கனவே இது உங்கள் நினைவிற்கு. நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பள்ளி தேர்வு முடிவுகளை குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் நேரலை நிகழ்ச்சியில் தோழியர் பங்கேற்று பேசலாம்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 காலகடிகாரம் எட்டி பிடித்திருப்பது 10:31. உலா வந்து கொண்டிருப்பது நிலா மற்றும் நிரலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வானொலி உணர்வுகளின் உன்னத வானொலி குமரி பண்பலைக்கும்
0: சரிங்கய்யா, கண்டிப்பா பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

0: நிலா முற்றும் நிகழ்ச்சியில் இனி தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்
0: வணக்கம் ஐயா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம், மார்த்தாண்டம் பக்கம் வெட்டுமலையில இருந்து ராஜசேகரன் அட்வொகேட்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம், இந்த தம்பிக்கு எந்த ஊரு அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தில் இருந்து காதல் தீபம் ஒன்று அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.

0: என்னக்கா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் ரேடியோ கேக்குறதுக்கு வந்து உட்கார்ந்துட்ட?
1: என்ன என்னோட ஃபேவரட் ப்ரோக்ராம் வரப்போகுது.
0: உன்னோட ஃபேவரட் ப்ரோக்ராமா? என்ன ப்ரோக்ராம் பத்தி பேசுற நீ?
1: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
0: அது மேல ஏன் உனக்கு அவ்வளோ ஆர்வம்?
1: நம்ம அம்மா சொல்லுவாங்கல்ல, அனுபவம் தான் சிறந்த பாடம் அப்படின்னு. எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு டைம் ஆகும்ல. அதான் அனுபவசாலிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: இது நல்லா இருக்கே. அம்மா அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன சொன்ன?
1: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். செவ்வாய் தோறும் காலை மணி 10:30 மறக்காம கேளுங்க.

0: இனிமையான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் மகள் விளக்கு, அதுல இருந்து ஏதோ நினைவுகள் தொடங்கக்கூடிய பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியில் இனி நம்மோடு இணையும் நீயு. வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: உண்ணை நகர், ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து ஆரம்பம், பாடல் வரி
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா,
1: ரொம்ப நன்றி.

0: நிலா மற்றும் நிகழ்ச்சியின் நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய நிறைவான நேயரையும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: உற்சாகமான இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் அம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் தோவாலையிலிருந்து கிருஷ்ணம்மா பேசுறேம்மா.
0: என்ன பாடல் கேட்கலாமா?
1: வருஷம் பதினாறுல இருந்து கங்கை கரை மன்ன நடி அந்த பாட்டுமா.
0: கண்டிப்பா பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றிம்மா.
1: நன்றிம்மா, நன்றி.

சதங்கை சத்தமே. அவர் கல்வனடி நெஞ்சில் எழுமலைகளிலே, நீச்சல் இடும் இளைஞனடி, வஞ்சிக் கொடி மடியினிலே, மஞ்சம் இடும் தலைவனடி.

தாம் தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீ

குளிர் நிலவின் மடியில் குமரி பண்பலை 101 உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களோடு வலம் வந்தது நிலாமுற்றம். நிறைவு பெறுகிறது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. தொடர்வது மனசு மயங்கும் திரை.

இன்று நிலைய ஒலிபரப்பியல் பராமரிப்பு பணிகள் காரணமாக இரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை ஒலிபரப்பு இராது.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேர்களே, நேரம் 11:01 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் புது கவிதை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

புது கவிதையில் ஒரு புது பாடலை கேட்கும்போது அந்த இரண்டு மனங்களுக்கான அதை புது கவிதையாகவே அந்த பாடல் வரிகளை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தாங்க. கங்கை நதி பாயும்போது கரைகள் என்ன வேலியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ, மனங்களில் நிறம் பார்த்த காதல் முகங்களில் நிறம் பார்க்குமோ, நீ கொண்டு வா காதல் வரம், பூத்தூவுமே பன்னீர் மரம் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு ஓமை அந்த பாடலை சொல்லியிருப்பாரு. பன்னீர் மரம் வந்து பூக்களை உதிர்ப்பது இயற்கை தான், ஆனால் அது பூவை தூவுது பன்னீர் மாதிரி தூவுது பன்னீர் மரம் அப்படிங்கிற ஒரு ஓமையை அந்த வரிகளை எடுத்துருந்தப்ப அந்த பாடலோட ஸ்டார்டிங் ஹம்மிங் பாடலோட இசை எல்லாமே அந்த இந்த இரவு நேரத்துக்கு கேட்கறதுக்கு ஒரு இனிமையான பாடலாக அந்த பாடலை இருந்தது. வைரமுத்து பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி நினைவெல்லாம் நித்யா படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஒரு முறை இருமுறை பல முறை அந்த பாடலை நம்ம கேட்டாலும் அந்த பாடல் கேட்ட அந்த நேரத்தில் அந்த மெலடியான பாடல் நம்ம மனதுக்குள்ளே வந்து வந்து போகும். அந்த பாடல் வரிகள் நம்ம பல முறை பாடி பார்த்துருப்போம். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை அப்படின்னு அவர் அந்த முதல் பாடல் வரிகளே அந்த புது கவிதையினுடைய வரிகள் அந்த பாடல் முழுதுமே எழுதி வச்சிருப்பார். மௌனமே சம்மதம் என்று தீண்டுதே மன்மதம் வண்டு பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு அப்படின்னு. அதுக்கு அடுத்த இரண்டாவது சரணத்தில் வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது நான் உனக்குடைய சந்தோஷத்தில் மட்டும் இல்லை, உன்னுடைய துக்கத்துலேயும் நான் எப்பவும் என்னோட உன்னோடு தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த இதை ஓமையை வெளிப்படுத்துறதுக்காக கவிஞர் வந்து அந்த ஒரு வரிகளை எழுதியிருப்பார். இது மாதிரி பாடல் முழுதும் அழகான வரிகள் வரும். நம்மளும் அந்த மெலோடி சாங்கை பாடல கேட்டுட்டு இந்த இரவு நேரத்தில் இணைஞ்சிருக்கீங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த பாடல் கவிஞர் வைரமுத்து இளையராஜா அவங்களுடைய கூட்டணியில் உருவான அந்த பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி கோழி குவுது படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

கவிஞர் வைரமுத்துவின் பாடல்வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:18. நீங்கள் இணைந்திருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வாழ்வே மாயம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல், கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு கங்கை அமரன் இசையில்.

பாடலை கேட்டோம். வாழ்வே மாயம் படத்துல இருந்து. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து.

இரவு நேரத்தில் உறங்கலான்னு போனால் கூட இந்த மாதிரி ஒரு பாடலை போட்டு எங்களை தூங்கவும் வைக்க முடியாமல் அந்த பாடலை பாடும் விதமாகவும் பாடகிங்கள அந்த ஹம்மிங், அந்த பாடல் வரிகள், அந்த லாலா லாலா அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நம்ம மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கலாம் நம்ம நேர்கள் நினைக்கிறது புரியுது. அந்த பாடல் கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு கங்கை அம்மனுடைய இசையில் அந்த

பாவை இவள் பார்த்துவிட்டால் பாலைவனம் ஊற்றெடுக்கும், கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து, இந்த மாதிரி புது புதுவையான வரிகளை வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடல் முழுவதும் அழகாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பாடல் நம்ம கேட்கும்போது அன்று கேட்ட கண்ணாளன், அதன் பிறகு வந்த கண்ணாளனை பட பாடல் ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது அந்த வரியில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வரி அந்த பாடலும் இந்த பாடலும் ரெண்டு பாடல்களை இணைத்து வைக்கின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் இருந்தது. பாரிஜாத வாசம் நேரம் பார்த்து வீசும் அப்படின்றது, முட்டுக்கதவை பட்டு வண்டுகள் திறக்கின்றதே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று பாடும். அந்த பாடல் முடியும் போது அந்த கதாநாயகன் கதாநாயகி அவங்க வந்து கிளம்பணும் அப்படிங்கிறத புறப்பட்டு போகணுங்கிறதுக்காக பேசும் கிளையே ஈரமில்லையே நேரமில்லையே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளை பாடலோடும் முடிச்சிருப்பார். அந்த பாடலோட ஓப்பனிங் இசை இடை இசை எல்லாமே ரொம்ப அழகாக அமைச்சிருப்பார் இளையராஜா அவர்கள். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:30, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததா இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கழுகு படப்பாடல், பஞ்சு அருணாசலம் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில்

அந்த பாடல் ஒரு பயண பாடலாக இருந்துச்சு. அந்த தனது தனது எஸ் ஜானகி இளையராஜா அவர்கள் இணைஞ்சு அந்த பாடலை பாடியிருப்பாங்க. அப்படி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அந்த பாடல் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷன் நல்லா இருந்தாங்க. பாடல் வரிகள் அழகாக, பூவில் இளம் தென்றல் வந்து ஆடி செல்லும், போதை கொண்ட நெஞ்சம் என்று பாடச் செல்லும், கைகள் இணையும் கண்கள் மயங்கும், சொர்க்கம் பிறக்கும் அப்படின்னு பஞ்சு அருணாசலம் அவர்களுடைய பாடல் வரிகள் கவிதை வரிகளாக இந்த பாடல் மூலம் இணைஞ்சிருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் தங்கமகன் படப்பாடல்.

கேட்டு பாடல் மலேசிய வாசிவன் எஸ் ஜானகுரலி, ஸ்ரீ ராகவேந்திரா படத்திற்காக கவிஞர் வாலியின் பாடல்வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு நேர்கள் விட்ட பதிவுகள், பதிவு செய்த பதிவுகள் ரங்கசாமி ஒண்டிப்புதூரில் இருந்து கோவை மாவட்டத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் குறித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. மாதவரத்தில் இருந்து வீரராகவன் அவங்க வழக்கம் போல கவிதைகள் எழுதியிருக்காங்க. இதயம் குளிர கீதங்கள், இரவில் வழங்கும் ராகங்கள், நேர்கள் நெஞ்சில் நிறைவுற மனசு மயங்கும் பாடல்கள், மறக்க இல்லாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. முத்துலட்சுமி லக்ஷ்மி நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் மற்றும் ஸ்டிக்கர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சி யாருமே சொல்லியிருக்காங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க நிகழ்ச்சியில் தித்திக்கும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் கருத்துக்கள் பதிவிட்ட நேயர்களுக்கு நன்றி.

நேரம் இரவு 11:45. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியில். இனி கோழி கூவுது படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

இளமை காலங்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினுடன் இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா இந்த மௌனமான இரவில் மௌனமான நேரம் இள மனத்தில் என்ன பாரம் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். சலங்கை ஒலி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில்

நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.